கதந்தர் பகல் முழுதும் காக்க இரவிலும் சந்தி இரண்டன் மாட்டும் ஓகையின் விக்னகிருது காக்க இராக்கதர் பூதம் குருவேதாளம் மோனி பேய் இவையாதி உயிர் திறத்தால் வரும் துயரும் முடிவில்லாத வேகமுறு பிடிப்ப

மானம் ஒளி புகழ் குலம் வண் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிரகம் மனைவி மைந்தர் பயில் நட்பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதற்காக்க காமர்

5:46 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாம்பே சாரதா அவர்கள் குரலில் அன்னபூர்ணா அஸ்தகம்.

0: 5:53 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில்
1: குமரி எஃப்எம் 101. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபதா மாதம் 9 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி திங்கட்கிழமை. வந்தே மாதரம்.

அவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வில்லேவில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா்.

0: G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:03. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:00 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோம் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம் 6:15 குரலமிதம். தொடர்ந்து பக்தி மாலை 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறிஞ்செய்தி. 7:35 தென்கமரை தென்னையில் திரை இசை பொதறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி திணையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல்விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரை இசை. 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரத்த நிகழ்ச்சி 8:35 திரையின். தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். 11:02 ஏக்ஸோ. தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இன்று பகல் 12:00 நிகழ்ச்சிகள். 12:10 மனநிலையும் மதுரமழை, இது தேர்தல் சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்குகிறார் வட்டவளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெய கனக சபாபதி அவர்கள். 12:55 திரை செய்தி. பகல் 1:00 செய்தி தெரியுமா? நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர். இனி கேட்போம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. சொல்லில் சுவையும் சிந்தனையில் செழுமையும் தரும் இனிய அமுதம் குரல் அமுதம்.

நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.

0: நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: கவசம் அங்கோ.
1: That's right.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

விடியும் பொழுதின் வெண்மேகத்தில் விளங்கும் இறைவனின் திருநாமம் இன்றைய நாளை இனிதாய் தொடங்க இறையருள் துணையாயிருக்கட்டும். பக்தியின் மனம் பரப்ப வருகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி சிவசுவந்தரம் பாடிய பாடல்.

0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பரவா வருடம் ஆவணி மாதம் 14 நாள் திங்கட்கிழமை. இனி கேட்போம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-31°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 12-14 km வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 11,200

0: 100 ஹெக்டேர் பரப்பில் கன்னிப்பூ, கும்பப்பூ என இரு பருவங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நெல் வயல்களை சுத்தமாக பராமரிக்காத சூழலில் பிற வகை செடிகள் மற்றும் களைகள் அதிக அளவில் வளரும். நெல் வயல்களில், குறிப்பாக நேரடியாக விதைக்கப்படும் நெல் வயல்களில், நெற்பயிர் பூக்கும் போது வால்நெல் எனப்படும் களையும் நெல்லுக்கு முன்னதாகவே பூத்து கதிராகி வயலிலே உதிர்ந்துவிடும். மீண்டும் அடுத்த பருவத்தில் முளைத்து பயிராகி பெரும் மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். நெல் வயல்களில் வால்நெல் பாதிப்பிற்கு நிரந்தர தீர்வு காண பின்வரும் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்த வேண்டும். சேற்றுளவு செய்து மெல்லிய படலமாக தண்ணீர் கட்டுவதால் களைநெல் முளைப்பு திறன் கட்டுப்படுத்தப்படும். நெல் பூக்கும் பருவத்தில் களை நெல்லின் கதிர்களை களையெடுத்து கட்டுப்படுத்தலாம். பயர் வகை பயிர்களை பயிர் சுழற்சி முறையில் பயிரிடும் போது களைநெல் பாதிப்பு முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். பசுந்தாள் உரமான தக்கை பூண்டினை விதைத்து பூக்கும் பருவத்தில் மடக்கி உழும்போது களைநெல் விதைகள் அழிக்கப்படுவதுடன் மண்ணின் வளமும் மேம்படுத்தப்படும். வயலினை மேலோட்டமாக உழுவதன் மூலம் முளைத்த களைகளை அழிக்கலாம். வயலில் தண்ணீர் கட்டி களை விதைகளை முளைக்க செய்த பின் உழுதல். இந்த செயல்முறைகளை களைநெல் பாதிப்பினை பொறுத்து 1 அல்லது 2 முறை செய்வதன் மூலம் மண்ணில் உள்ள களைநெல் விதைகளை அழிக்கலாம். விதைப்பிற்கு 3 நாட்களுக்கு முன் மண் மறையுமாறு சிறிய அளவு நீர் நிறுத்தி ஆக்சிபுளூரோபன் களைக்கொல்லியினை ஏக்கருக்கு 80 கிராம் அளவில் 20 கிலோ உலர்ந்த மணலுடன் கலந்து தூவ வேண்டும். விதைப்பதற்கு உருளை விதைப்பான் பயன்படுத்தலாம். விதைத்த 25 முதல் 30 மற்றும் 45 முதல் 50 நாட்களில் கை களை எடுக்க வேண்டும். மேற்கண்ட அனைத்து பரிந்துரைகளையும் பின்பற்றுவதன் மூலம் நெல் வயலில் வால்நெல் களைகளை கட்டுப்படுத்தலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கிள்ளியூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரிடம் வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கிள்ளியூர் வட்டாரத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை 25/6/2026 முதல் விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தின் காப்பீடு செய்து கொள்ளலாம். வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் வருகின்ற செப்டம்பர் 15 ஆகும். எனவே கடன் பெறும் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது இ சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் https://pmfby.gov.in என்ற இணையதளத்திலும் விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரையோ, தோட்டக்கலை அலுவலரையோ, உதவி தோட்டக்கலை அலுவலரையோ அல்லது வங்கி கிளையோ அணுகுமாறு கிள்ளியூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் காலை 7 மணி.
2: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கோணம் அறிவுசார் மையத்தில் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சுற்றுலாத்துறை அமைச்சர் வழங்கினார். நாகர்கோவில் தலைமை அஞ்சகத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி அஞ்சலக மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் புகார் மனுக்கள் வந்து சேர இன்றே இறுதி நாள். நாகர்கோவில் தீயணைப்பு அலுவலகத்தில் தீத்தடுப்பு நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு, தனியார் காவலாளிகளுக்கு பாதுகாப்பு பயிற்சி. இனி விரிவான செய்திகள். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட கோணம் பகுதியில் அமைந்துள்ள அறிவுசார் மையத்தில் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சி மேயர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள்

பங்கேற்று புத்தகங்களை வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் நாகர்கோவில் மாநகராட்சி இணைந்து நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் கோணம் அறிவுசார் மையத்தில் நடைபெற்று வருகின்றது எனவும், 2750 புத்தகங்கள் உள்ளதாகவும், தினமும் 150 முதல் 180 மாணவ மாணவியர்கள் இங்கு வந்து படித்து பயன்பெற்று செல்கின்றனர் என்றும், காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இம்மையத்தில் அமர்ந்து படித்து செல்கின்றனர். மேலும் இவர்களின் படிப்பு பாதிக்காத வகையில் கூடுதல் கட்டிடப்பணி நடைபெற்று வருவதாகவும், இம்மையத்தில் படித்த சுமார் 24 மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று பல்வேறு துறைகளில் அரசு பணி ஆற்றி வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகராட்சி மண்டல தலைவர், மாணவர்கள், துறை அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்திய அஞ்சல் துறை சார்பாக கன்னியாகுமரி

0: கலந்து கொண்டனர். இந்திய அஞ்சல் துறை சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நாகர்கோவில் தலைமை அஞ்சகத்தில் முற்பகல் 11 மணிக்கு நடைபெற உள்ளது. அஞ்சல் துறை சேவையில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பொதுமக்கள் அதனை இந்த கூட்டத்தில் நேரில் வந்து தெரிவிக்கலாம், அல்லது தங்கள் குறைகளை தபால் மூலமாக அனைத்து விவரங்கள் மற்றும் ஆவணங்களுடன் DO@kanyakumari.gn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். மேலும் நாகர்கோவில் தலைமை அஞ்சல் அலுவலகத்துக்கு தபாலிலும் அனுப்பலாம். தபால் உரையின் முன்பக்க மேல்பகுதியில் தபால் சேவை குறைதீர்க்கும் முகாம் செப்டம்பர் 2026 என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். புகார் மனுக்களை அனுப்ப இன்று இறுதி நாள். நாகர்கோவில் தீயணைப்பு அலுவலகத்தில் தனியார் பாதுகாவலர்களுக்கான தீத்தடுப்பு நடவடிக்கை குறித்த பாதுகாப்பு பயிற்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் மாநகராட்சியில் உள்ள பல தனியார் துறை நிறுவனங்களின் பணிபுரியும் காவலாளிகள் பங்கேற்றனர். மாவட்ட தீயணைப்பு அலுவலர், உதவி மாவட்ட அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தீ விபத்து மற்றும் தடுப்பு பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் முதல்கட்டமாக அங்கு பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்தி தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி என்பது குறித்து காவலர்களுக்கு செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. 6,07,151 பேர் எழுதிய இத்தேர்வில் 1,47,579 பட்டதாரிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வினாத்தாள் பிழை காரணமாக ரத்து செய்யப்பட்ட ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் பாடப்பிரிவுகளுக்கான தேர்வு வருகிற செப்டம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என NTA தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை www.nta.ac.in என்ற வலைதளத்தில் அறியலாம். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும் சரி சரி சரி வசந்தன் கோ. சரி சரி வசந்தன் கோ. சரி சரி விலையில் சரி, தரத்தில் சரி, சேவையில் நேர்மையில் சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: AMP Furniture. AMP
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMP ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMP ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: மாமா என்னாச்சு?
10: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
9: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
13: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும், இது உங்கள் குமரி பண்பலை 101 பண்பலையிலேயே நாம் கேட்போம்.
14: ஏ ராஜா, எதுக்கு சும்மா என்ன கூப்பிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை கிடையாது, என்ன எதுக்கு கூப்பிடுறே? உங்களுக்கு வேற வேலையும் சோலியும் கிடையாதா? இங்க வந்து இவ்வளவு கூட்டம் போட்டு இந்த அவர் சொல்றதெல்லாம் கேக்கணுமா?
15: இங்க வாப்பா, எங்க வானு.
14: ஏ ராஜா, அவர் யாரு? என்ன கூப்பிட கூடாதுன்னு சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, சுரேஷுக்கு ரூபா கொடுக்கணும்.
15: ஏ தம்பி, உங்க வாப்பா.
14: என்னாச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை? எனக்கு அங்க சுரேஷ் கிட்ட ரூபா கொடுக்க போனோம், எதுக்கு என்ன கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க?
15: ஏய், சுரேஷ் கிட்ட ரூபா கொடுக்கறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணுங்கிற?
14: 1.5 கிலோமீட்டர் போன போய் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா?
15: ஏ தம்பி, உனக்கு நாகரிகம் தெரியலப்பா. ஓய் ஓய்னு பேசுறத பார்த்தா நீ இந்த கிராமத்தை விட்டே வெளியே போனது இல்லன்னு நினைக்கிறேன்.
14: ஓய், தேவையில்லாம நீ வார்த்தை விட கூடாது, நான் அப்படிதான் பேசுவேன். இது எங்க ஊரு.
15: ஏ உங்க ஊர் தான் தெரியுதுப்பா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நீ 100 ரூபாயோ 200 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுக்கறதுக்காக 3 கிலோமீட்டர் போய் கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. எதுக்குன்னு கேக்கு. இன்னைக்கு எவ்வளவு நவநாகரிகம் வந்து

0: வங்கியில கணக்கு இருக்கா உனக்கு?
1: அண்ணாச்சி, நீங்க சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு அண்ணாச்சி. வங்கி கணக்கு இருக்கான்னு கேக்குறீங்க? எங்க ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆதாயம் இல்லாம வந்து இவ்வளவு உயர் உட்கார மாட்டாங்க.
0: புரியுதா? பாரு, ஓய் ஓய்ன்னு பேசின இடத்துல இப்ப என்ன எப்படி கூப்பிட்ட, எப்படி கூப்பிட்ட
1: அண்ணாச்சி?
0: பாத்தியா, இந்த ஒரு மரியாதையை சொல்லி கொடுக்கற மாதிரி தான் இந்த கூட்டத்துல சில விஷயங்களை சொல்லி கொடுக்க போறேன்.
1: அண்ணாச்சி, நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்களா இல்ல இனிதான் ஆரம்பிக்க போறீங்களா?
0: தம்பி, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். வாப்பா, இனிப்பா. தம்பி, அண்ணா பாரு, எல்லாருக்கும் டீ குடுத்துட்டு இருக்கா பாரு. ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு வந்து இருக்கியா?
1: வேண்டாம் அண்ணாச்சி, டீயை விட முக்கியமான விஷயத்த நீங்க ஏதோ சொல்ல போறீங்க. நான் உட்கார்ந்து கேட்டுட்டு ரெண்டாவது பாத்துக்கலாம் அண்ணாஜி.
0: உங்க கிராமத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குமே வங்கி கணக்கு இருக்கா இப்படிப்பா?
1: அண்ணாஜி, எங்க ஊர்ல ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட தான் வங்கி கணக்கு இருக்கும். அவங்க கொஞ்சம் வசதி உள்ள ஆட்கள். அப்படி ஒருவேளை வங்கி கணக்கு ஆரம்பிக்க போனா 1000 கொண்டா பேர் என்ன மினிமம் பேலன்ஸ் தான் என்னென்னவோ சொல்றாங்க அண்ணாச்சி.
0: தம்பி, அப்ப வங்கி கணக்கு நடைமுறைகள் உனக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த பக்கமா போனா நமக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு இதுவரை போகல இல்லையா?
1: ஆமா அண்ணாச்சி.
0: இப்ப நான் வந்திருக்கதே பிரதம மந்திரியினுடைய ஜன்தன் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியால உள்ள ஏழை எளியவர்கள், குக்கிராமங்கள்ல உள்ளவங்களும் கூட வங்கி கணக்கு தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான். அரசு வழியா ஒரு திட்டம் வருது அப்படின்னு சொல்லும் போது தம்பி இப்ப எந்த வழியில நீ பலன் அடைஞ்சிட்டு இருக்க?
1: திட்டம் பக்கமே போறதில்ல அண்ணாச்சி, மண்வெட்டியும் கையுமா தான் திரிவனாச்சி.
0: பாத்தியா, வங்கி கணக்கு தொடங்கிறதுக்குள்ள விண்ணப்ப படிவம் நானே கொண்டு வந்திருக்கேன். 5 கட்டாண்டான்
1: அண்ணாச்சி. சந்தோஷமான தகவலை சொல்றீங்களா அண்ணாச்சி? பைசாவே கட்டாண்டாமா? அப்படின்னா நான் என்னெல்லாம் கொண்டு வரணும் அண்ணாச்சி?
0: குடும்ப அட்டை நகல், அப்புறமா உன்னுடைய புகைப்படம் ஒண்ணு, அலைபேசி இருக்கா?
1: இருக்கு அண்ணாச்சி.
0: அதுல எல்லாம் முன்னேற்றமா தான் இருக்கீங்க. ஆனா வங்கி கணக்கு அப்படிங்கிற ரீதியில பணம் கட்டணுமே அப்படிங்கறதுக்காக ஒதுக்கி போயிட்டா?
1: அண்ணாச்சி, நீங்க சொல்றத கேக்கும் போது கண்டிப்பா எனக்கு வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும் அண்ணாச்சி.
0: தம்பி, இதுல சேரணும் அப்படின்னு சொன்னா 10 மேல் யாருனாலும் இந்த திட்டத்துல சேர்ந்துக்கலாம். தம்பிக்கு வீட்டுல எப்படி?
1: அண்ணாச்சி, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியல அண்ணாச்சி, இன்னும் கல்யாணம் ஆகல அண்ணாச்சி. நீங்க வங்கி கணக்கு தொடங்கணும்னு சொல்றத பார்த்தா இனி நான் கையில கட்டுக்கட்டா ரூபாய் எடுத்துட்டு போவாண்டாம் போல இருக்க அண்ணாச்சி.
0: அதேதான்ப்பா, ஏழைகளும் முன்னேறணும், ஏழைகளும் பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிற தன்மையில வரணுங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் தான் பிரதம மந்திரியின். என்ன திட்டம் சொல்லு பாப்போம்?
1: ஜன்தன் யோஜனா திட்டம் அண்ணாச்சி.
0: தம்பி, விண்ணப்ப படிவம் தாரேன், நாளைக்கு என்ன அலுவலகத்துல வந்து பாரு.
1: அண்ணாச்சி, நீங்க கொடுத்த விண்ணப்பம் கூட தமிழ்ல தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. புகைப்படம் கேட்டீங்க, ஆதார் கார்டு கேட்டீங்க, ரேஷன் கார்டு, இப்படி ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தா போதும்னு கூட சொன்னீங்க. நம்ம வீட்டுலதான் இருக்கு அண்ணாச்சி, நாளைக்கே வந்து உங்க அலுவலகத்துல வந்து பாக்குறேன் அண்ணாச்சி.
0: ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை உங்ககிட்ட புரிய வச்சேல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, இப்ப ஒண்ணு டீயை குடிச்சிட்டு போலாமா?
1: அண்ணாச்சி, டீ மட்டும் தானே அண்ணாச்சி?
0: அங்க பாரு,
1: பிளேட்ல உளுந்த வடையும் பிஸ்கட்டும் இருக்க, பரவாயில்லையே.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சோமநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுதமொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: பியூட்டிஃபுல்லான மார்னிங் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான தேவதை நம்ம கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: ருபிஷா.
3: ருபிஷா, எங்க இருந்து வரீங்க? என்ன சொல்லுங்க?
4: குருதேவ் குகே குகே நமக.

0: बंदा जा टूट जाने जाने ऐसा पा इतनी फजाना पापा डेरे डस आ हा आ उल्ला कंग चल कुटी एंग पेर कहते के कड़ा कहते एंग पोचे कहते काली दीची அம்மா வந்து குட்டி குள்ளா குழந்தைக சிரிச்சுச்சே.
1: அம்மா வந்து கொஞ்சினது சிரிச்சிருச்சு. அழகா சூப்பரா வந்து பாட்டு பாடி இருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: அம்மா.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே, நீங்க உங்க அம்மா அப்பாக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க?
0: துணி தூக்கி பண்ணுவேன், பாத்திரம் பண்ணுவேன்.
1: அப்படியா, ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கீங்க. உங்க அப்பாக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க?
0: தண்ணி கொளி கொடுப்பேன்,
1: நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: டக் டக்,
2: யாரது?
1: நான் தான்.
2: என்ன வேணும்?
1: செய்தி வேணும்.
2: என்ன செய்தி?
1: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
3: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
0: நினைவுபடுத்தினர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்குகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நம் பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நேரலையில் பங்கேற்று பேசலாம். இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை என்று.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்கும் முன்,
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முருகன்குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயிலில் இன்று காலை 8:30 11 மணிக்கும் வழிபாடு, மாலை 5:30 ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், 6:30 சிறப்பு வழிபாடு. மேலசுரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் இன்று மாலை 4 மணிக்கு அபிஷேகம், 7:30 தீபாராதனை. மேலப்பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலை மாடசுவாமி திருக்கோவிலில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தனர் மகாகும்ப அபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, 8:00 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6 மணிக்கு தீபாராதனை. கீழகிருஷ்ணபுதூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 8வது வருஷாபிஷேக விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, 7:00 அபிஷேகம், தீபாராதனை.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000.

0: 9 ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
1: கருங்கல் திப்பிரமலை அருள்மிகு கருமாணிக்க தாழ்வா ஸ்ரீகிருஷ்ணன் கோவிலில் இன்று காலை 8 மணிக்கு பந்தீரடி பூஜை, 10 மணிக்கு கோவிந்தா பட்டாபிஷேகம், 10:30 நித்திய கோபால அர்ச்சனை, 12 மணிக்கு உச்ச பூஜையும் முழுக்காப்பு தீபாரதனையும், 6:30 முழுக்காப்பு தீபாரதனை, 8 மணிக்கு அத்தாழ பூஜை, நாளை காலை 5 மணிக்கு கணபதி ஹோமம், 5:30 மிருத்யுஞ்சய ஹோமம், 6 மணிக்கு உஷ பூஜை.
2: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

மத்திய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சீர்மரபினர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 2026-2027 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தைச் சார்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9 முதல் 10ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 75,000 ரூபாய் மற்றும் 11-12ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 125,000 ரூபாய் வரை உதவித்தொகையாக அரசால் வழங்கப்படும். 30% மாணவியர்களுக்கு இத்திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிபந்தனைகள்: மாணவ மாணவியர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அல்லது சீர்மரபினர் பிரிவைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். வருமான வரம்பு குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் 250,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் கடந்த நிதியாண்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு விண்ணப்பத்தினை தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் உறுதி செய்து புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை படிப்பத்தை இணைப்பில் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்றுடன் முடிவடைகிறது. இணையத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை தத்தம் பள்ளி தலைமை ஆசிரியர் விண்ணப்பங்கள் சரிபார்ப்பதற்கான கடைசி நாள் வரும் செப்டம்பர் 15 ஆகும். புதிதாக விண்ணப்பிக்க விரும்பும் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் பயிலும் தகுதியுள்ள மாணவ மாணவியர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி NSP இணையதளத்தில் அறிவிக்கப்படும். மேலும் இத்திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிந்திட நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணையதளத்தினை அறிந்து கொள்ளலாம். தகுதியான மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். செய்திகள் கேட்டீர்கள்.

0: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:31.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா மன்னா,
3: என்ன என்னை கடமையில் இருந்து தட்டி எழுப்பியது யார்? என்னை எழுப்பி டிஸ்டர்ப் செய்து விட்டு என்ன சிரிப்பு வேண்டியிருக்கிறது?
2: மன்னா, அரண்மனையில் சும்மா தூங்கிக் கொண்டுதான் இருந்தீர்கள், அதை போய் கடமை என்கிறீர்களே, அதை நினைத்தேன் சிரித்தேன்.
3: சிரிக்காதீர் மந்திரியாரே, வெளியே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, வெளியே இறங்கி ஒரு வேளையும் செய்ய இயலவில்லை, அதனால் அரியணை இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது சிறிய அசதியில் தூங்கி விடுவது சகஜம்தானே? சும்மா இருக்கும் போது போர் அடிக்கத்தானே செய்யும்.
2: போர் அடிக்கிறதா? அப்படியே ஏதாவது இன்டோர் கேம்ஸ் விளையாட வேண்டியதுதான்.

0: இது ஒரு சரியான யோசனை. ஆனால் அப்படி என்ன விளையாடுவது? என்ன விளையாட்டு? வீட்டில் இருந்தபடி நமது குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க என்ற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வருகிறதே, அதில்
1: மன்னா, இது விளையாட 3 விதமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பொருளாக மாறி பேச வேண்டும். அதெல்லாம் தங்களுக்கு கஷ்டம் மன்னா.
0: அப்படியெனில் சவாலே சமாளி என்ற ஒரு கேம் ஷோ வருகிறதே, அதில் விளையாடினால் என்ன?
1: அதில் 3 சவால்கள் உங்களுக்காக காத்திருக்கும். நினைவு திறன், சோதனை திறன், கிரியேட்டிவிட்டி.
0: ஐயோ, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது.
1: அப்படியெனில் மன்னா, தங்களுக்கு சரிப்பட்டு வரும் விதமாக ஒரு போட்டி இருக்கிறது. அதில் வேண்டுமென்றால் தாங்கள் கலந்து கொள்ளலாம்.
0: அப்படியா? என்ன போட்டி என்று கூறுங்கள், உடனே கலந்து கொண்டு பரிசை வென்று விடுவோம்.
1: அந்த போட்டியின் பெயர் ஸ்பேஸ் அவுட் காம்படிஷன்.
0: போட்டியின் பெயரே வித்தியாசமாக இருக்கிறது.
1: போட்டியும் சற்று வித்தியாசமானதுதான்.
0: சரி, இந்த போட்டியில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: ஒன்றுமே செய்ய வேண்டாம்.
0: ஒன்றுமே செய்யாமல் எப்படி போட்டியில் வெற்றி பெறுவது? இல்லை, எனக்கு புரியவில்லை.
1: 1.5 மணி நேரம், 90 நிமிடங்கள் நடைபெறும் இந்த போட்டியில் போட்டியாளர்கள் அனைவரும் சும்மா அமர்ந்திருக்க வேண்டும். அங்கு அசைந்து ஆடிக்கொண்டு இருக்க கூடாது. ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒட்டாவி விட்டுக் கொண்டு தூங்க கூடாது. வானத்தை விரித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அதுவும் வெட்ட வெளியில் அமர்ந்திருக்க வேண்டும்.
0: மந்திரியாரி, போட்டி நமக்கு ஓரளவு ஒத்துதான் வருகிறது. என்றாலும் அந்த தூங்குவதுதான் சற்று இடிக்கிறது.
1: அது தெரிந்த விஷயம்தான்.
0: ஆமாம், இது எங்கே நடைபெறுகிறது? யார் நடத்துகிறார்கள்?
1: மன்னா, இது ஜப்பான் நாட்டின் சியோல் நகரில் நடத்தப்படுகிறது.
0: இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியும்?
1: இதில் நிறுவனங்களில் வேலை செய்யும் கீழ்நிலை உதவியாளர்கள் முதல் அலுவலர்கள் முதல் பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என்று பல்வேறு துறையை சார்ந்த வேலை பார்ப்பவர்கள், மாணவ மாணவியர் என்று எல்லோரும் கலந்து கொள்ளலாம்.
0: சும்மா இருப்பதெல்லாம் ஒரு போட்டி என்று எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்?
1: இந்த நவீன உலகில் வேலை வேலை என்று சதாசர காலமும் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு பறக்கிறார்கள் மனிதர்கள். எதிலும் அவசரம், எங்கும் அவசரம் என்று பதட்டப்படுகிறார்கள். இதனால் பலவிதமான நோய்களுக்கும் ஆட்படுகிறார்கள். அதனால் தான் இப்படி 1.5 மணி நேரம் எதை குறித்தும் சிந்திக்காமல் யோசிக்காமல் இருந்தால் நிதானத்தை கடைபிடிக்கும் போக்கு அதிகரிக்கும் என்றும், மூளையின் செல்கள் புதிதாக வளர்ச்சி அடையும் என்றும் இப்படி நடத்தப்பட்ட போட்டியை ஆராய்ச்சி செய்ததில் தெரிய வந்திருக்கிறது. நிதானத்தை கடைபிடிக்கும் போக்கு அதிகரிக்க வேண்டும். இதனால் பலவிதமான இன்னல்களையும் நோய்களையும் தவிர்க்க முடியும் என்பது மருத்துவர்களின் கருத்து.
0: அப்படியா கூறுகிறார்கள்? அப்படியெனில் அதையும் சோதித்து பார்த்து விடுவோம். இப்போது இருந்து 1.5 மணி நேரத்திற்கு நான் சும்மாவே இருக்கப் போகிறேன்.
1: ஓகே மன்னா, மணி அடித்து போட்டி ஆரம்பித்து விடுவோம். ஒரு யோகா மேட்டை எடுத்து விரித்து அதில் அமர்ந்து கொள்ள வேண்டும்.
0: ஓகே. முதுகு வலிக்கிறதே, அப்படி சற்று தள்ளி உட்காருவோம்.
1: மன்னா, அசையக்கூடாது, ஒரே இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும்.
0: தெரியும் மந்திரியாரே, சும்மா சும்மா சும்மாவே இருந்து தூக்கம் வருகிறதே.
1: மன்னா, கண்களை மூடக்கூடாது.
0: மந்திரியாரி, 1.5 நிமிடம் கூட என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. எப்படி 1.5 மணி நேரம் இருந்து சாதித்து காட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை.
1: மன்னா, இது ஏதோ ஒரு திரைப்படத்தில் நடிகர் வடிவேல் கூறுவார். எங்கே 1 மணி நேரம் சும்மா இருந்து காட்டு பார்ப்போம், அப்போதுதான் தெரியும் சும்மா இருப்பது எவ்வளவு கடினமான வேலை என்று. அது ஒரு வேளை உண்மைதானோ என்று என்ன தோன்றுகிறது. டூ நத்திங் காம்படிஷன் என்று அதற்குத்தான் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் போல.
0: மந்திரியாரே, இப்போது தெரிகிறதா நான் எவ்வளவு பெரிய வேலையை அரண்மனையில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் 7:36. எண்ணங்களை மாற்றுங்கள், வாழ்க்கை தானாகவே மாறும். ஏன்னா ஒவ்வொரு மாற்றமும் ஒரு நல்ல எண்ணத்துல இருந்து தான் தொடங்குது. நம்ம மனதில் விதைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் தான் நாளைய வாழ்க்கையையும் உருவாக்குது. எதிர்மறை எண்ணங்கள் பயத்தை வளர்க்கும், நேர்மறை எண்ணங்கள் நம்பிக்கையை வளர்க்கும். நல்ல எண்ணம் நல்ல வார்த்தையை உருவாக்கும், நல்ல வார்த்தை நல்ல செயலை உருவாக்கும், நல்ல செயல் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். அதனால இன்னிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு முடிவெடுப்போம். முடிவுன்னு சொல்றதை விட ஒரு முயற்சி கூட எடுக்கலாம். எதிர்மறை எண்ணங்களையும் விட்டுட்டு நேர்மறை எண்ணங்களையும் வரவேற்கலாம். அப்படியே நம்ம தென்குமரி தேனிலையும் வரவேற்றுவோமா? நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். சாதனா சர்க்கம் சாரலதாமணி விஜய் பிரகாஷ் ஸ்ரீ டாக்டர் ஆர் கணேஷ் பாடியிருக்கும் பாடலை பார்வதி வரி எழுதியிருக்காரு, ஜிப்ரான் இசையில. பாடல் திருமணம் எனும் நிக்கா.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க

0: நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: தென்குமரி தென்னிலை கேட்டுக்கும் இவ்வப்போதறிவு கேள்விக்கான நேரம். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு தொடர்புடைய அரசியலமைப்பு பிரிவு இது. சிறு கேள்வி இன்னொரு வட்டி சொல்லலாம். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு தொடர்புடைய அரசியலமைப்பு பிரிவு இது. கேள்விக்கான பதில் என்ன யோசிச்சே இருங்க. மெய்யழகன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்தாலும் வி ஆர் மகாலிங்கம் பாடியிருக்காங்க. கோவிந்தா வசந்தா இசையமைச்சிருக்காரு, கார்த்திக் நேதா வரிகளில்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தேதியும் செய்தியும்
4: இன்று ஆகஸ்ட் மாதம் 31st.
5: இத்தாலிய கல்வியியலாளரும் மருத்துவருமான மரியா மான்டிசோரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: 1870 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த மரியா மாண்டிசோரி அவர்கள் மனோ தத்துவ மருத்துவர் ஆவார்.
1: இவர் சிறு குழந்தைகளை பயிற்றுவிப்பதற்காக ஒரு புதிய முறையை உருவாக்கி 1907 ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார்.
0: இவரது முறையை பின்பற்றி கல்வி கற்ற குழந்தைகள் தாமாக முன்வந்து செயல்படுவதற்கும் தனது தேவைகளை தானே செய்து கொள்வதற்கும் கற்றுக்கொண்டனர்.
1: மேலும் அவர்கள் மூளைக்கு அதிகம் வேலை கொடுத்தாலும் எளிதில் களைப்படைவதும் இல்லை என்பதனால் இந்த கல்வி முறை மாண்டிசோரி கல்வி முறை என்னும் பெயரில் உலகெங்கிலும் பரவத் தொடங்கியது.
0: இன்றும் அது வெற்றிகரமாக பல நாடுகளில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றது.
1: தி அப்சர்வன்ட் மைண்ட், தி டிஸ்கவரி ஆஃப் தி சைல்ட் ஆகியவை இவர் எழுதிய மிகச்சிறந்த புத்தகங்களாக கருதப்படுகின்றன.
0: தமிழ் எழுத்துலகில் இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படும் எம் வி வேணுகோபாலன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: '1896 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த எம் வி வேணுகோபாலன் அவர்கள் படைப்பாளராகவும் பதிப்பாசிரியராகவும் விளங்கியவர் ஆவார்.
0: மகா வித்வான் எனவும் அழைக்கப்படும் இவர் தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தினால் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற கற்று வித்வான் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர் ஆவார்.
1: பள்ளி தமிழாசிரியர், கல்லூரி பேராசிரியர், பதிப்பாசிரியர், படைப்பாளர் என பன்முகங்கள் கொண்ட இவர் செந்தமிழ் களஞ்சிய விருது, தமிழ் பேரவை செம்மல் விருது, கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளும் கௌரவ முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்.
0: அம்பலவாணன், அற்புத விளக்கு போன்றவை இவரது பிரபலமான நூல்களுள் சிலவாகும்.
1: பிலிப்பைன்ஸ் நாட்டின் 7வது அரசு தலைவரான ரமோன் மக்சேசே அவர்கள் 1907 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
0: இவரது நினைவாகவே சமூக சேவை, மக்கள் சேவை, கலை, அரசியல் போன்ற துறைகளில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு ரமோன் மக்சேசே விருது வழங்கப்பட்டு வருகிறது.
1: இது ஆசியாவின் நோபல் பரிசு என்றும் அழைக்கப்படுகிறது. நூற்றுக்கும் மேற்பட்ட கதை, கவிதை நூல்களையும் புதினங்களையும் படைத்துள்ள அம்ரிதா பிரீத்தம் அவர்கள் 1919 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: தொடக்க காலத்தில் காதலும் கற்பனையும் நிறைந்த கவிதைகளை படைத்த இவர் பின்னாட்களில் நாட்டில் நிலவும் வன்முறைகளையும் கலவரங்களையும் தனது எழுத்தில் பதிவு செய்துள்ளார்.
1: ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, பஞ்சாப் ரத்தன் விருது, பல்கேரிய நாட்டு விருது, பிரெஞ்சு அரசு விருது போன்ற பல விருதுகளோடு கௌரவ முனைவர் பட்டங்களையும் நாட்டின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருது இவர் பெற்றுள்ளார்.
0: புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களுள் ஒருவரான யுவன் சங்கர் ராஜா அவர்கள் 1979 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.

0: புகழ்பெற்ற தமிழிசை கலைஞரும் தமிழ் கிறிஸ்தவ கவிஞரும் சித்த மருத்துவருமான ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் தமிழிசைக்கு ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானதாகும்.
1: மருத்துவத்துறையிலும் அளப்பரிய பணிகளை ஆற்றிய இவரது கோரோசனைகள் இந்தியாவிலும் பிற ஆசிய நாடுகள் சிலவற்றிலும் மிக பிரபலமானவை.
0: இவர் 1919 இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
1: உலக அளவில் ஊடகத்துறையில் அதிகம் பேசப்பட்ட நபரான இங்கிலாந்து இளவரசி டயனா அவர்கள் 1997 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: பாரத ரத்னா விருது பெற்ற இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் 2020 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும் குமரிபண்பலை 101 நேயர்கள் கேட்டிருந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில் போது அறிவு கேள்வி கேட்டதும் அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு தொடர்புடைய அரசியலமைப்பு பிரிவு எது? இதற்கான பதில் Article 3 அதாவது பிரிவு 3. பாராளுமன்ற மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்கான அதிகாரம் வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா Article 3 தான். பார்ட் 1 Article 1 இருந்து 4 வரைக்கும் இருக்கும், அதாவது பிரிவு 1 இருந்து 4 வரைக்கும் இருக்கும். Article 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவுக்கு இந்தியா என்ற பெயர் இருக்கு, பாரத் என்ற பெயரும் இருக்கு. இந்தியா வந்து

0: மாநிலங்கள் இணைந்த ஒரு பகுதி, அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை எது குறிக்குன்னா, மாநிலங்கள் பிரிந்து போக முடியாது, ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்தியா அப்படிங்கிறத ஆர்டிகல் 1 சொல்லுது. சரி, ஆர்டிகல் 2 அதாவது பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய நிலப்பரப்பில் புதிதாக ஒரு நிலப்பரப்பை இணைக்கலாம், அதாவது வெளிநாட்டு பகுதியை நம்ம நாட்டோட இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 2. அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்திய நிலப்பகுதிக்குள்ளேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது நேம்ஸை மாற்றிக்கலாம், எல்லைகளை மாற்றிக்கலாம், ஒரு ஸ்டேட்டோட எல்லைப்பரப்பை கூட்டலாம் குறைக்கலாம், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஆர்டிகல் 3 கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 2, 3 உள்ள பார்லிமெண்ட்ரி சேஞ்ச் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா, ஆர்டிகல் 368 படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது அரசியலமைப்பை திருத்தணுங்கிற அவசியம் கிடையாது, சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பாஸ் பண்ணி ஆர்டிகல் 2 அல்லது 3 சேஞ்சஸை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு கூறுது. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா, வந்திருக்கவங்களில் எவ்வளோ பேர் ஓட் அதிகமாக விழுதோ அதன்படி ஏற்றுக்கிறது தான் சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ கேரளா கேரளம் பெயர் மாற்றம் மசோதா வந்து 2026, இந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இருந்தால் தான் இந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுறதுக்கு அப்புறமா தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் அளிக்கணும். சென்னைகளுக்கான கேள்வியும் பதிலும் இன்னொரு தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு தொடர்புடைய அரசியலமைப்பு பிரிவு எது? ஆர்டிகல் 3.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
4: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர்னி மடம், நாகர்கோவில், 2330-66.
7: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை,
8: பெஸ்பா, ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
9: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததான் அந்தோனிதாசன் ஃபெஜோ பாடியிருக்காங்க. விஷ்ணு டாவன் வரிகளில் அஜித் இசையில் அலங்கு திரைப்பட பாடல்.

0: இன்னும் சில நிலையில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை என்று.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். மத்திய அரசு நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கான இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. மும்பை துறைமுகத்தில் நேற்று சரக்கு இறக்கும் பணியின்போது கிரேன் தீப்பிடித்ததில் 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்ததாக துறைமுக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை கைப்பற்றினர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணித் திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. குமரி FM 101.

நேரம் 8:02. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தேன்குமரி தேனிலையோடு. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், வடமிளகாய் 200 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி 65 ரூபாய், கேரட் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 இனம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 இனம் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய்.

0: பூசணிக்காய் 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவ்சவ் 40 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 180 ரூபாய், நார்த்தங்காய் 150 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழையிலே ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 48 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கூல் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 35 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாச்சி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் 50/16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 27.65 அடி, பெருஞ்சாணி அணை 56.80 அடி, சிட்டார் அணை 1 9.51 அடி, சிட்டார் அணை 2 9.61 அடி, பொய்கை அணை 15.16 அடி, மாம்பழத்துறையார் அணை 38.39 அடியாக காணப்படுகிறது.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
10: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் விளம்பரத நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரித்தின் இல்லையினை தாய்க்கிழவி திரைப்பட பாடல், நிவாஸ் கே பிரசன்னா இசையில சிவகார்த்திகேயன் பாடியிருக்காங்க. கருமத்தூர் மணிமாறன் வரிகள் அமைச்சிருக்காா்.

0: தென்
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இனி காவலன் திரைப்பட பாடல் கார்த்திக் சித்ரா பாடியிருக்காங்க. வித்யாசாகர் இசையில் யுக பாரதியின் வரிகள்.
4: Step it up. 1, 2, 3,

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
6: ஒரு கடற்கரை ஓரம் அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அதை அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம். அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியர்

0: ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம். அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர். இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தானா எடிசன்? நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர். அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவு தான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேறு, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: பண்பலையில் இனி நாம் கேட்போம்
4: ஒன் மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மண்டிய. மண்டிய அப்படின்னா செறிந்து நிறைதல், நெருங்குதல் இப்படிங்கிற பொருள் எல்லாம் தருது. இதற்கான உதாரண வாக்கியம் இதோ.
5: புறநானூர்ல 62வது பாடல்ல ஒரு வரி வருது, அறத்தின் மண்டிய மறப்போர் வேந்தர் அப்படிங்கறது அந்த வரி. இந்த வரிக்கான அர்த்தம் என்னன்னா, நிறைந்த அறத்தோடு போர்க்களத்தில் வீரமுடன் போரிட்ட மன்னர்களை பற்றி தான் இந்த வரி விவரிக்குது. இதன் மூலம் மண்டிய அப்படிங்கறதுக்கான அர்த்தம் என்னன்னா நிறைந்த அப்படிங்கிற பொருளை தருது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: This is the first time honey we're getting together. Oh baby, I feel so good.
5: இன்னைக்கு நாம கத்துக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் embarrassment. EMBARRASSMENT. embarrassment அப்படினா ஒரு விதமான சங்கடமான உணர்வு அப்படினு சொல்வோம். நாணம், கூச்சம் இது எல்லாமே embarrassment தான்.
3: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Her face was flushed with embarrassment. அதாவது அவளது முகம் தர்ம சங்கடத்தால் சிவந்து போனது அப்படிங்கிறது தான் இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல ரிமோட் எப்படி டிவியை கண்ட்ரோல் பண்ணுது இதை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சோஃபால உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு டிவி ஆன் பண்றோம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்றோம், மியூட் பண்றோம், சேனல் சேஞ்ச் பண்றோம், ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ரிமோட்டை கையில வச்சு நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த ரிமோட்டுக்கும் அந்த டிவிக்குமான கனெக்ஷன் என்ன, இது சொல்றதெல்லாம் டிவி எப்படி கேட்டு ஒபே பண்ணுது, வாங்க இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம்.
5: ரிமோட்குள்ள ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்கு. நாம பட்டன், அதாவது நாம வால்யூம் பட்டனையோ இல்ல சேனல் பட்டனையோ பிரஸ் பண்ண அந்த சர்க்யூட் ஒரு கமாண்ட உருவாக்கும். அந்த கமாண்ட டிவி ரிமோட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் லைட் மூலமா பிளிங்க் பண்ணி டிவிக்கு அனுப்பும். இதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லைட்டை ரிமோட் எப்போதுமே ஆன்லயே வச்சிருக்காது, ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு மாறி மாறி தான் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல அது பல்ஸ் அனுப்பும். இப்ப எக்ஸாம்பிள பார்த்தோம் அப்படின்னா, வால்யூம் அப் அப்படின்னா அதுக்கு ஒரு கோடு இருக்கும், அதே மாதிரி வால்யூம் டவுன் அப்படின்னா அதுக்கு வேற கோடு இருக்கும், அதே மாதிரி பவர் ஆன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கோடு இருக்கும். இப்படியேதான் அதுல ரிமோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு கோடு இருக்கும். இந்த இன்ஃப்ரா இன்ஃப்ராரெட் லைட்டு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. சரி, ரிமோட் மூலமா நம்ம மெசேஜ் அனுப்பிட்டோம், அத டிவி எப்படி ரிசீவ் பண்ணுது, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
3: டிவி குள்ள இருக்கிற ப்ராசஸர் அந்த இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ் டீகோட் பண்ணும். ரிமோட் அனுப்புது இல்லையா, அந்த இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ் டீகோட் பண்ணும். இந்த பேட்டர்னுக்கு என்னென்ன கமாண்ட் அப்படின்னு அதை டீகோட் பண்ணி ரிமோட்

0: அவசியம்
1: இந்த ரிமோட்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே பேட்டரி போட்டா தான் வேலை செய்யும். சப்போஸ் பேட்டரி வீக்கா இருக்கு அப்படின்னா ரிமோட்டோட ரேஞ்ச் குறையலாம், இல்ல ரெஸ்பான்ஸ் ரிமோட் நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாகும். சோ ரிமோட்ல நாம வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனை அழுத்தினா ரிமோட் சர்க்கியூட் குள்ள போகும். அந்த ரிமோட் சர்க்கியூட் இன்ஃப்ராரெட் கோட டிவிக்கு அனுப்பும். டிவி அதை சென்சார் பண்ணி டிவி ப்ராசஸர் மூலமா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ரிமோட்டோடைய முழு ஜர்னி. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது கே எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிங்க ராஜா, லவ் பேர்ட்ஸ், அவ்வை சண்முகி, பிரியம் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:00. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 இப்போது தொடங்கி 10 வரை வலமரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களே, உங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் பாடல்களை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கேட்டு மகிழ தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய

0: தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 046562, கைபேசி எண் 89032570309. நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியில் முதல் நேயராக யார் எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நகர் ஜெயக்குமார்.
0: உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து உன்னிடத்தில் எல்லை கொடுத்து. அதில் இசை ராஜ்குமார் கையில்

0: அதுல இசை ராஜ்குமார் இசையில்
1: உங்களுக்கான அந்த பாடல் இதோ குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு. மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: நேர்களே, உங்கள் நினைவுகளில் ரீங்காரமிட்டு மனதை மெல்ல வருடும் இதமான இனிய பாடல்கள் உங்கள் விருப்பமாய் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் வசந்த அழைப்பாய். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரல் நிகழ்ச்சி.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? பூதப்பாண்டியிலிருந்து லட்சுமி அம்மா.
4: அருணாச்சலம்
3: அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
4: கண்டிப்பா.
3: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
4: அதுவும் பண்ணலாம்.
3: செல்ஃப் டிரான்ஸ்பர்,
4: அதுவும் தான் பிரதர்.
3: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்,
4: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
5: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் தவிர்த்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் நினைவூட்டுகிறோம். 2602-240 மற்றும் 1-2-9-0-7-2-2, இணைப்பு எண் 0-4-6-5-2, கைபேசி எண் 8-9-0-3-2-5-7-0-3-9. 10 மணி வரை வலம்பெறும் இந்த வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். இப்போது வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி.
7: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
6: வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: மஜா படத்துல இருந்து சொல்லி தரவா அப்படிங்கிற தோங்குற இனிமையான பாடல் அந்த காலை நேரத்தில் நேரலுக்காக வேண்டி எனக்காக வேண்டி இருந்தாங்கம்மா.
6: அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளின் நன்றி ஐயா.
7: வாய்ப்புக்கு நன்றியம்மா, நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் தவழ்ந்து வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் 9:22. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக குமரி பண்பலை 101 காற்றலைகளில் இணைந்திருக்கும் நேயர் யார், இங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. பேசுங்க, உங்களுக்கான பாடல் என்ன? அந்த பாடல் இதோ உங்களுக்காக குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கலந்து வருகிறது, சங்கீதவானில். நன்றி.

0: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.

கடல் கடந்தும் ஆர்ப்பரிக்கும் இந்த காற்றலை கீதம் நமது குமரி பண்பலையின் ஊற்று ஒன்றின் நாதம். நேர்களை உங்கள் குமரி பண்பலை.

0: நூற்றி நீங்கள் கேட்டிருந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 10 மணி வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு 290-7222 இணைப்பு எண் 0465-2 கைபேசி எண் 8903-2570-39. வணக்கம் குமரி பண்பலை, 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன் மேடம்.
0: உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் காதல் பரிசு, பாடல் அப்படி தொடங்கக்கூடிய பாடல்.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
1: நன்றி. வணக்கம்.

0: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: RBI சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த குறைவிலா செல்வத்தை நாம் பெற்றிட நமது குமரி பண்பலை 101 நமக்காய் படைத்தளிக்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்குகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள். நிகழ்ச்சி எப்போ அப்படின்னா 12:50, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

0: டெல்லி உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் தவழ்ந்து வருவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. வணக்கம் ஐயா, யார்
1: என்ன
0: படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் சார்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
2: உங்களுக்கு ஒரு பண்பலை நூற்று ஒன்றின் காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி, பண்பலை நூற்று ஒன்றின் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. சுங்கான் கடையிலிருந்து உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணுமாம்மா?
3: கவிக்குயில் படத்திலிருந்து கவிக்குயிலே.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

0: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நேரலையில் இழைக்காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: ஹலோ, நான் இளங்கடையிலிருந்து ரஹிமா அம்மா பேசுறேன்.
0: ரஹிமா அம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: ராஜா படத்துல இருந்து கச்ச காட்டு பண்ணி.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.
1: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

ஹேர்லே இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதையே நேரலை தோழியர்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம் பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது. பண்டிகைகளை கொண்டாடும் போது நாங்க சின்ன வயசுல அல்லது அந்த காலத்துல இப்படியெல்லாம் பண்டிகை கொண்டாடினோம், ஆனா இன்னைக்கு இதெல்லாம் இப்ப இல்லப்பா, மாறி போச்சுது. அதை நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரியான உங்களுடைய பகிர்தலை உங்கள் குமரி பண்பலையோடு தோழமையாய் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றொரு எண் 2907222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903257309. மறவாதீர்கள் தோழியரே, இன்று பகல்

சந்தர்ப்பத்துக்கு ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் நம் பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து உங்களுடைய எண்ண கருத்துக்களை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில்

குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்த அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: இத்துடன் இன்றைய வசந்த அழைப்பு நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதன்முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. இனி கேட்கலாம்.
3: படிப்பும் பணியும் வணக்கம் நேயர்களே, தவறுகள் செய்வது மனித தன்மையானது, அதிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் ஞானம். நம்மளோட தவறுகளை நாம ஆசிரியர்களா பார்க்கணும், அவை நம்மள சிறந்தவர்களா மாற்றும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
4: இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கு 129 காலியிடங்களும், சிவில் பிரிவில் மேனேஜர் பணிக்கு 145 காலியிடங்களும், நிதி பணிக்கு 34 காலியிடங்களும், ஆபரேஷன்ஸ் பணிக்கு 28 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல்

பணிக்கு 16 காலியிடங்களும் தீயணைப்பு பணிக்கு 14 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 389 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒரு பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 7/9/2026 தேதியின்படி 18 வயதில் இருந்து 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.aai.aero. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள

மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.aai.aero. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. பரோடா வங்கியில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். உள்ளூர் வங்கி அதிகாரி பணிக்கு மொத்தம் 2482 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/8/2026 21 வயதில் இருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.bankofbaroda.bank.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.bankofbaroda.bank.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கு மொத்தம் 821 காலி பணியிடங்கள் உள்ளன. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் ஜெனரல் லா பாடத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருப்பவர்கள் அல்லது ஏதாவது ஒரு பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். மேலும் BL பட்டம் பெற்றிருப்பது விரும்பத்தக்கது. ஸ்பெஷியல் பிரான்ச் அசிஸ்டன்ட் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு படித்திருப்பதும் விரும்பத்தக்கது. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயது முதல் 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கிரேட் இஓ பிரிவில் டிப்ளமோ என்ஜினியர் பணிக்கு எலக்ட்ரிக்கல் பிரிவில் 14 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 21 காலியிடங்களும், சேஃப்டி பிரிவில் 15 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 50 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள பாடப்பிரிவுகள் அல்லது அதற்கு இணையான பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் 65% மதிப்பெண்களுடன் டிப்ளமோ என்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கிரேட் ஏ பிரிவில் கிராஜுவேட் என்ஜினியர் பணிக்கு சிவில் பிரிவில் 62 காலியிடங்களும், கெமிக்கல் பிரிவில் 16 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 75 காலியிடங்களும், ECE பிரிவில் 32 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 118 காலியிடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 35 காலியிடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் IT பிரிவில் 22 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 360 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள பொறியியல் பாடப்பிரிவுகள் அல்லது அதற்கு இணையான பாடப்பிரிவில் 65% மதிப்பெண்களுடன் BE அல்லது BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஆபீசர் மார்க்கெட்டிங் பணிக்கு 41 காலி பணியிடங்கள் உள்ளன.

கல்வித்தொகுதியை பொறுத்தமட்டில் MBA மார்க்கெட்டிங்கில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். லா அல்லது குவாலிட்டி கண்ட்ரோலர் பிரிவில் ஆபிசர் பணிக்கு 19 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் லா LLB பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் QC MSc கெமிஸ்ட்ரி பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/7/2026 தேதியின்படி டிப்ளமோ என்ஜினியர் கிராஜுவேட் என்ஜினியர் பணிக்கு 26 வயதிற்குள் இருக்க வேண்டும். மார்க்கெட்டிங் ஆபிசர் பணிக்கு 28 வயதிற்குள்ளும் லா அல்லது QC பணிக்கு 30 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iocl.com. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iocl.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 3 இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் என்ஜினியரிங், சூப்பரண்டன்ட் வேதியியல், உலோகவியல் உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு மொத்தம் 4098 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் BSc பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2027 தேதியின்படி 18 வயதில் இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrbapply.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrbapply.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 13

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நம்பிராஜன் ஆவார். புதிய மத்திய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? புதிய மத்திய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் பிரகலாத் ஜோஷி ஆவார். இந்தியாவின் புதிய 200 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த எந்த நாடு அனுமதி வழங்கியுள்ளது? இந்தியாவின் புதிய 200 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த நேபாளம் நாடு அனுமதி வழங்கியுள்ளது. தேசிய தேர்வு முகமை தேர்வுகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? தேசிய தேர்வு முகமை தேர்வுகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க நந்தன் நிலேகனி அவர்களுடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? அண்மையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் புகாரெஸ்ட் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் ஆகும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து எந்த நாடு விலகியுள்ளது? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து வெனிசுலா நாடு விலகியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஆபரேஷன் ஜல் ரஹத் எந்த மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆபரேஷன் ஜல் ரகத் அசாம் மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது. பிஎம் சேது திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பிஎம் சேது திட்டத்தின் முக்கிய நோக்கம்

0: இளைஞர்களின் திறன் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துதல் ஆகும். ஹிமாலயன் சந்திரா தொலைநோக்கி எங்கு அமைந்துள்ளது? ஹிமாலயன் சந்திரா தொலைநோக்கி லடாக் மாநிலம் ஹான்லேயில் அமைந்துள்ளது. நாட்டின் அனைத்து காவல் நிலையங்களையும் இணைக்கும் அமைப்பு எது? நாட்டின் அனைத்து காவல் நிலையங்களையும் இணைக்கும் அமைப்பு குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு ஆகும். தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 எந்த பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது? தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது. இந்தியாவின் பெண்கள் தலைமையிலான முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் பெண்கள் தலைமையிலான முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. எல் நினோ என்பது என்ன? எல் நினோ என்பது வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படும் காலநிலை மாற்றம் ஆகும். சமுத்திர மந்தன் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? சமுத்திர மந்தன் திட்டம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் ஜூடோ வீராங்கனை யார்? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் ஜூடோ வீராங்கனை அஷ்மிதா டே ஆவார். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் T47 பாரா தடகள பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் T47 பாரா தடகள பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் திலீப் மகடு காவிட் ஆவார். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் குல்வீர் சிங் எந்த பதக்கம் வென்றார்? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் குல்வீர் சிங் அவர்கள் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பாரா தடகள வீராங்கனை யார்? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பாரா தடகள வீராங்கனை ஷர்மிளா தங்கர் ஆவார். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டி ஆவார். 2026 ஆண்டுக்கான ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? 2026 ஆண்டுக்கான ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஈஷா சிங் ஆவார். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மீராபாய் சானு ஆவார். 2026 ஆண்டுக்கான ஆசிய யூத் ஹாக்கி ஃபைவ்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? 2026 ஆண்டுக்கான ஆசிய யூத் ஹாக்கி ஃபைவ்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ஓமன் நாட்டில் மங்கட் என்னும் இடத்தில் நடைபெற்றது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: BSC-யின் அனிமேஷன் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்பு.

0: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் குறைந்தது 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அனிமேட்டர், கார்ட்டூனிஸ்ட், மல்டிமீடியா அனிமேட்டர், கேம் டிசைனர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் GM தர்ஷினி, டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தொடர்வது திரையிசை. திரையிசையில் வலம் பெறும் பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து. வினித் ஸ்ரீனிவாசன், ரஞ்சித், ஜானகி ஐயர் குரல்கள். இசை விஜய் ஆண்டனி.

0: திரைசி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 10:31. கடித வழி மக்கள் மன்றம். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுவான பிரச்சினைகளை கடிதங்களாக எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதனை 11 மணி வரை நாம் வாசிக்க கேட்கலாம்.
1: ஒரு சுந்தரி வந்தாளாம், அந்த முந்துரி தோப்புல தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாளாம், அது காட்சி குலுங்குற தோப்புல ஆளில்லா தோப்புல, ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நாய் இல்ல நரி இல்ல, நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு, நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது செரிஞ்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கமா பூவே அப்ரிசியே ma chanson. மோ ஜவே சாந்தே.
0: சிது சாந்த் ஷதவேந்திர அசாச.
2: சார் நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ உங்க சுதி வேற, நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்.

0: கேடபாடல் நமது திரைப்படம் அழகி. பாடியவர்கள் பொன்னி கிருஷ்ணன், சாதனா சர்க்கம் மற்றும் மால்குடி சுபா ஆகியோர்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மற்றும்
4: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: கடிதம் வழி மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இந்த கடிதம் முத்து ஆசாரி எங்கிருந்து எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துவரங்காட்டிலிருந்து எழுதியிருக்கிறார். வில்லுகுரி பாலம் அருகே சாலையில் பள்ளம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எப்போதும் வாகனம் செல்லும் அந்த சாலை நெருக்கடியாக காணப்படுவதால் கடந்து செல்வதற்கும் நேரம் அதிகமாகிறது. இதனை கருத்தில் கொண்டு சாலையை சீர் செய்தால் சிறப்பு என்று எழுதியிருக்கிறார்.

தொடர்ந்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆனந்த தாண்டவம். பாடலை பாடியிருப்பவர் நித்யஸ்ரீ, சுபா மற்றும் வினிதா ஆகியோர். இசை ஜி வி பிரகாஷ்.

0: வட்டி,
1: உடனடி டெலிவரி,
0: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
0: சூர்யா டூர்ஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: கடித வழி மக்கள் மன்றத்தில் அடுத்த கடிதம் சுப்பரங்காடு முத்து ஆசாரி எழுதியிருப்பது. திட்டுவிளை பேருந்து நிலையம் அருகில் சாலையில் மிகப்பெரிய பள்ளம் காணப்படுகிறது. மக்கள் அந்த பகுதியை கடந்து செல்வதற்காக மிகவும் அவதிப்படுகிறார்கள். அதனால் பள்ளம் சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எழுதி அனுப்பியிருக்கிறார். சற்று முன் கிடைத்த தகவல்படி என்ற யுகபாரதியின் வரிகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ளித்தந்திருப்பவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, மதுமிதா ஆகியோர். இசை பரணி

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேர்கள் நிகழ்ச்சியில் நம் பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து தோழியர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நமது குமரி பண்பலை 101 காற்றலைகளில் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2909072 இணைப்பு எண் 04652 கைபேசி எண் 8901207039. குளிர்நெறி கூட்டம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சின்மயி குரல்கள், வி செல்வகணேஷ் இசையில்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சார்

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 2330-66.
4: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
5: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
4: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
5: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
4: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
6: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
8: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்குகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள்.

நிறைவு பெற்றது இன்றைய கடித வழி மக்கள் மன்றம். என்னும் சில நொடிகளில் வருவது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து

0: பகுதிகளில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறைதீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
2: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
1: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
2: நமது பண்பலை, இது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:03.

நேரம் 11:09. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. பாடல் வரிகள் கேட்காது, பாடலோரோட குரலும் கேட்காதான இசை மட்டும் உங்கள் காதல்ல ஒலிக்கும். அந்த இசையை கேட்டு அது எந்த பாடல் என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி தான் இது. அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பாடலை நீங்க 2 வரிகள் பாடலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த பாடலை உங்கள் இனிய குரலில் பாடலாம். சரி, பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் பங்கேற்க வேண்டுமா? அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற இணைப்பு எண்ணோடு 2602 மற்றும் 2902 மொபைல் எண் 8903257309. சரி, நிகழ்ச்சியில முதல் பாடலுடைய இசை என்னன்னு கேட்டுடலாமா?

இசை என்ன அப்படின்னு கேட்டீங்க. சரி, நிகழ்ச்சியில் ஒரு நேயர்கள் இணைப்பில் வராங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுங்கய்யா? வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? கிருஷ்ணன் இருந்து யார் பேசுறீங்க? வசந்தி அம்மா பேசுறீங்க. பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த பாடல் தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன படம் தெரியுமா? ரோஜா மலரே அப்படிங்கிற படத்துல இருந்து பாடல் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாடுறீங்களா? உங்களுக்கு பிடித்த பாடல் பாடுறீங்களா, இல்ல இந்த பாடலையே பாடுறீங்களா? பாடலாம். பாடுங்க பாடுங்க. அடுத்த லைன் தெரியலையா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில முதல் நேரா வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. பங்கேற்றமைக்கு நன்றி, பாராட்டுக்கள். நேயர் கண்டுபிடித்த அந்த பாடல் ரோஜா மலரை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. அந்த பாடலை நம்ம இப்ப எல்லாருக்காகவும் கேட்டுடலாமா?

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: பாடுவோர் பாடலாம் நிலை நிகழ்ச்சியில அடுத்த பாடலுடைய இசையை கேட்டுடலாமா?

0: ஆபீஸுக்கு போட்டோன்னு ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம் புதுநகர், ஜெய் ஜெய்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: படம் படம் வந்து வேலைக்காரன்.
0: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. சரிங்க, ரெண்டு லைன் பாடலாமே.
1: பல்லவி இல்லாமல் பாடி பாடி இல்லாமல் ஓடுகிறேன், பல்லவி இல்லாமல் பாடுகிறேன் பாடி இல்லாமல் ஓடுகிறேன், ஓமை காட்டாய் வீசுகிறேன் உறங்கும் போதே, ஓமை காப்பாய்கிறேன் உறங்கும் போதே,
0: சரிங்கய்யா. உங்க பாடல் அழகா தான் இருக்கும், ஏன்னா உங்க இணைப்பு வந்து ரொம்ப சரியா இல்லை. இருந்தாலும் நிகழ்ச்சியில பங்கேற்றீங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி, பாராட்டுக்கு. நன்றி. நேர்கண்டுபிடித்த அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா பாடியிருக்கும் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நாகர்கோவில்
3: இசையை நேசிப்பவர்களுக்காக, பாடலை ரசிப்பவர்களுக்காக உங்கள் குரலுக்கு ஒரு அழகான மேடை பாடுவோர் பாடலாம். சரி, நிகழ்ச்சியில அடுத்த பாடலுடைய இசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?

0: ஒரு நேர் இணைப்புல வராங்க, பாடல் கண்டுபிடிச்சிட்டு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? நலமாக இருக்கிறோம். பாடல் கேட்டீங்களா? பாடலுடைய இசைய
1: எனக்கு இன்னும் ஆப்ல வரவே இல்லை, இப்பதான் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி பாடல் போடுங்க.

0: கேட்டிங்களா
1: மேம்? இது வந்து மீடியம் சாங் தானே மேம், 80s 90s ல வந்து?
0: எஸ் எஸ், அதே அதே அதே அதே சாங் தான்.
1: கேட்ட ஞாபகமா இருக்கு. ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
0: க்ளூவா? வரிசையா கியூல நேயர்கள் தான் நிக்கிறாங்க, அடுத்த நேயருக்கு வழி கொடுப்போமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில்
0: சொல்லுங்க ஐயா. பாடல் கண்டுபிடிச்சீங்க
2: படத்துல இருந்து முத்துமணி
0: அருமை, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டு வரிகள் பாடலாமே?
2: பாடலாமா? ரெண்டு வரி பாடுவோமா. சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது, சுகம் விளையாடுது. சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது, சுகம் விளையாடுது. சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிவது என்ன மனமோ இது,

0: அருமையா பாடுனீங்க. நன்றி நன்றி
1: நன்றியம்மா நன்றியம்மா நன்றி.
0: நேயர்கள் பேசும்போது உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நீங்க பாடுறது எஃப்எம்ல கேட்கும். சரி, நேயர் கண்டுபிடித்த அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. அதர்மம் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலின் இசை இதோ.

0: சரி, நேர் இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கீழப்பெருவளை மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நிலாவேவா படத்துல இருந்து நிலவே நிலவே நிலு அந்த பாட்டு மேடம்.
0: பாடலாமே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சொல்லுங்கம்மா.
1: கடலும் துள்ளாது, பெண்ணேனும் தூண்டில் போட்டால் விண்ணேனும் தப்பாது, உள்ளங்கை தேனே கள்வன் மாந்தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளியினை தானே, பொன் கொண்டது உண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை, ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட புட்டுக்காரி. வணக்கம் மேடம்.
0: அருமையா பாண்டிங்கம்மா, நிகழ்ச்சி பங்கிட்டு இருக்கு. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அந்த நேயர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜய் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க வித்யாசாகர் இசையில் நிலவே வா பாடல்.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: பாடுவோர் பாடலாம்ல அடுத்த பாடலுடைய இசை இது.

0: சரி, பாடலோட இசை கேட்டாச்சு, நேயர்களும் வந்தாச்சு. வணக்கம்.
1: மேடம் வணக்கம், நான் பிரசாந்த் பேசுறேன், கிழக்கில் இருந்து.
0: சொல்லுங்க சார், பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அந்த பாட்டு மேடம்.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு பாடல் பாடலாமே.
1: மேடம் நான் வந்து மௌன ராகம் படத்துல இருந்து பாட்டேன். பூஞ்சோலை கூடாதென்று கூறும் போவும் மீது மண்ணின் மீது பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மாணி, ஆகாயம் ஆகாத மேதங்கேது கண்ணே நிலாதேவா எல்லாரும் சொன்னீதான் பிரிந்தாரும் கருத்தே. நன்றி மேடம்.
0: நன்றி, அருமையா பாடுனீங்க. நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: சரி, நேர் அழகாக பாடியாச்சு. அவங்க கண்டுபிடித்த அந்த பாடல் தென்றலை என்னை தொடுத்திருப்பதற்காக கே ஜே ஏசுதாஸ் உமாரமணன் பாடியது இளையராஜாவின் இசையில் இதோ.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில், 2330 66.
2: பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலுடைய செய்தோம்

0: நேயர் இணைப்பில் வந்தாச்சு, யார் பார்க்கலாம்? வணக்கம். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: நான் தனியாக முத்துமத்து நான் இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்து அந்த படம் தானே.
0: இல்லையே.
1: சரி மேடம், நீங்க
0: சரி, அடுத்த நேர்வாய்ப்புகளால் நீங்கள் தொழில் பங்கேற்றமைக்கு நன்றி. சரி, அந்த பாடலுடைய இசையை இன்னொரு வாட்டி போடலாம்.

0: ஒரு நேயர் கண்டுபிடிச்சாங்க. வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: ஜெயபூர்லேருந்து பிரேமலதா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, பாடல் என்ன தெரியுமா?
1: பாட்டு கொஞ்சம் போடலாமா?
0: போடலாம் போடலாம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாட்டு தெரியாம அடுத்துதான் வரும்.
0: அதாவது இந்த பாடலுடைய முதல்ல உள்ள மியூசிக்கை கேட்டாலும் இந்த பாடல் தான் கண்டுபிடிக்க முடியாது. சின்ன க்ளூ கொடுக்கலன்னா, இது வந்துட்டு அஜித் நடித்த படம்.
1: எப்படி
0: அஜித் நடித்த படம், நடிகர் அஜித் நடித்தது.
1: அஜித்?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றிம்மா, நன்றி நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரைங்க இது பேசுறீங்க? ஆ சொல்லுங்க ஐயா, பால் கண்டுபிடிச்சிட்டீங்களா? காஞ்சிப்பட்டு சேலைக்கட்டி அப்படிங்கிற தொடங்குற அந்த பாடல், ரெட்டை ஜடை வயசு அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
2: நன்றி.
0: கண்டுபிடிச்ச மாதிரி, அதாவது ரெட்டை ஜடை வயசு அப்படிங்கிற படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியிருப்பாரு தேவாவின் இசையில, அந்த பாடல் இதோ கேட்டுடலாம்.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: நேர்களையத்துடன் நிறைவேறுகிறது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்களை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டரசித்த நேர்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி.
3: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
4: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி மலர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்குகிறார் வட்டவளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜி கனகசபாபதி அவர்கள். பகல் 12:55 திரைசி, இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் சிநேகிதியே. நம் பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் நேரலை, இன்று பகல் 1:55 பிற்பகல் 2:15 திரையிசை, 2:30 இசை தென்றல். இதில் மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:02 தேனிய நேரம், இதில் குயில் பாட்டு, நேயர்களின் கவிதை தொகுப்பு. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை, தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், 5 முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மில்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7:00 சட்டப்பேரவையில், இன்று 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கம்பிளார் டி புஷ்பலதா அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள், உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளின் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவு பூச்சி கட்டுப்பாடு, தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் ஜே ஆஷ்லின் ஜோசி அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேர்லை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்.
4: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
5: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
6: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
7: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டே திருடிட்டே, இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
8: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
9: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: இனி கேட்போம் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

அறிமுகம் இல்லாமலே மனதோடு நெருக்கமாகும் சில குரல்கள் அந்த குரல் கேட்கும் ஒவ்வொரு முறையும் நம் நினைவுகளுக்குள் ஒரு இனித பதிலாக மாறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. மனநிலையும் மதுரமழை, இது தேர்தல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் முதலில் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

புதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாள்.

0: உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா?
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
3: மனம் நிறையும் மதுரமழையில் அடுத்ததாக புதிய பூமி திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். வார்த்தைகள் சொல்ல தயங்கிய காதலை விழிகள் மட்டும் சொல்லிவிடும். பார்வைகள் பேசும் மொழியில் மனதுக்குள் ஒரு புதிய பூமியை பிரிக்கின்றதாம்.
4: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா?

0: வேளாண் பெருமக்களை, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம், கம்பிளார் டி புஷ்பலதா அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: குமரிப்பண்பலை 100 நேயர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது மனநிலையும் அதிர்மழை. இது தேர சுவையில் சாரலிசை. பாசத்திற்கு நிறம் இருந்தால் அது பாலின் நிறம் போல தூய்மையாக இருக்கும். மனதை வருடும் அந்த மென்மையான உணர்வை மலர் செய்யும் இந்த பாடல். பாசம் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

மனம் மதுரமழை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா உரிமை குரல் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பேசியோசில பாடியிருக்காங்க. கண்ணதாசன் வரிகள் அமைச்சிருக்காரு. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காரு. காகிதத்தில் எழுதும் கதைகளை காட்டிலும் விழிகளில் எழுதப்படும் கதைகள் அழகானவை. ஒரு பார்வையில் தொடங்கிய கதை ஒரு வாழ்நாளையே கடத்தி செல்லும்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வரும்

0: காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
4: மரணையும் மதுரமழையில் அடுத்ததாக பெரிய எடுத்து பெண் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில கண்ணதாசன் வரிகள் அமைச்சிருக்காரு, டி எம் சாந்தராஜன் பாடியிருக்காங்க. சின்ன சின்ன வார்த்தைகளிலே சிரிப்பை வரவழைக்கும் பாடல்கள் கேட்கும் நொடியிலேயே மனதை லேசாக்கி கவலைகளை மறக்க செய்யும்.

குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருக்கிறோம் மனம் நினையும் மதுரமழையோடு. நிகழ்ச்சியில் நிறைவாக குடும்ப தலைவன் திரைப்படத்திற்கு அகற்றியும் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில். எதனால் என்றும் தெரியாது, எதற்காக என்றும் புரியாது, ஆனால் மனதை மட்டும் மெல்ல மெல்ல மயக்கும் அந்த இனிய மயக்கத்தின் பெயர்தான் இசை.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது மனநனையும் மதுரமழை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜி மீனாவைரமுத்து. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை என்று

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில்.

0: வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:51. இனி கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
3: இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கேன்சருக்கு மட்டும் தடுப்பூசி இருக்கிறது, அது யாருக்காவது தெரியுமா? அந்த தடுப்பூசியின் பெயர் வந்து ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் தடுப்பூசி. இதுக்கு முதல்ல அது என்ன கேன்சருங்கிறத பத்தி சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே பெண்களில் அதிகமாக காணப்படும் புற்றுநோய்களில் இரண்டாவது இடம் பிடித்த கேன்சர் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். 2022 டேட்டாவின் படி பார்த்தீங்கன்னா 120,000 பெண்கள் வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறன. இந்த புற்றுநோய் வந்து 99% வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் கிருமியால தான் இந்த கேன்சர் வருகிறது. அதிலும் மிக முக்கியமாக 16 மற்றும் 18 வகைகள் தான் இந்த கேன்சரை வந்து காசு பண்ணுது. இந்த வைரஸ் ஒருவர்த்தருந்து மற்றொருவருக்கு எப்படி பரவும்னு கேட்டிங்கன்னா, அது உடலுறவு மூலமாகவும் மாசுபட்ட பொருட்களை தொடுவதானாலும் பரவுகிறது. இந்த வைரஸ்க்கு வந்து எந்த அறிகுறியும் கிடையாது. ஆனால் 35 to 40 வயது வரும்போது அது வந்து புற்றுநோயை உண்டாக்குகிறது. இப்போ இந்த தடுப்பூசி பற்றி பேசுவோம். இந்த தடுப்பூசி வந்து 9 to 14 வயதுடைய பெண்கள் தான் இந்த தடுப்பூசியை வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து 9 to 14 இயர்ஸ் உள்ள பெண் குழந்தைகள் இந்த தடுப்பூசியை போடுறதுனால அவங்களுக்கு லைஃப் லாங், அதாவது வாழ்நாள் முழுவதிலும் இந்த புற்றுநோய் வந்து வரவே செய்யாது. 100% எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. இந்த தடுப்பூசியை வந்து நமது பிரதமர் வந்து நாடு முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் அரசு சுகாதார மையங்களுக்கும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க கடந்த February 28. அதே மாதிரி இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கிடைக்கும். இதோட ரேட்டு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வருது. 2 doses ₹10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு நமக்கு கவர்மெண்டில் இது இலவசமாகவே நம்ம கொடுக்குறோம். முதற்கட்டமாக 14 வயது நிரம்பிய ஸ்டூடெண்ட்ஸ், 9th to 10th ஸ்டாண்டர்டில் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு தான் முதல்ல இது வந்து அப்ளிகபிளாக பண்ணுறோம். சரி, இந்த தடுப்பூசி போடுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சில தாய்மார்கள் வந்து பயப்பட்டாங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த தடுப்பூசிக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இதுவரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்லையே 100,000+ பெண் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் யாருக்குமே வரல. இன்னொன்று, இது பீரியட்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க போடலாமா, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைங்க எடுத்துக்கலாமா, தலைவலி லங்ஸ் இஷ்யூவோ ஹார்ட் இஷ்யூவோ இருக்கக்கூடிய குழந்தைங்க எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் தடுப்பூசி வந்து நம்ம எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் சுகாதார நிலையங்கள்லையும் இருக்குது. நீங்கள் அனைவரும் பயமின்றி போய் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு 9 to 14 இயர்ஸ், மிக முக்கியமாக 14 வயசு பெண் குழந்தைகள் வந்து போய் இந்த தடுப்பூசியை எடுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனால எந்த சைடு எஃபெக்டும் இதுவரைக்கும் எந்த பிள்ளைங்களுக்கும் வந்ததில்லை. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து இந்த தடுப்பூசியை எடுத்துக்கலாம்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்கியவர் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: தொடர்வது திரு இசை. அவள் பெயர் தமிழரசி என்ற படத்திலிருந்து ரஞ்சித் மற்றும் ரீதா குல்களில் இசை விஜய் ஆண்டனி.

இசை கேட்டீர்கள். முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் முத்தாய் ஒரு வானொலி, முத்தாய்ப்பாய் ஒரே வானொலி, குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? சித்த மருத்துவரும் தமிழிசை கலைஞருமான அப்ரஹாம் பண்டிதர் அவர்களின் நினைவு தினம் இன்று. யார் இந்த அப்ரஹாம் பண்டிதர்? தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவலில் நீங்கள் உங்களுக்கான தகவல்களை பரிமாறக்கூடிய ஆவலில் குமரி பண்பலை 101. 1859 ஆண்டு ஆகஸ்ட் 2 நாள் திருநெல்வேலியில் பிறந்து சுரண்டையில் ஆரம்ப கல்வி பயின்று பின்னர் திண்டுக்கல் ஆசிரியர் பயிற்சியில் பள்ளியில் நிறைவு செய்து தமிழாசிரியராக பணியை தொடங்கிய அப்ரஹாம் பண்டிதர் தமிழ் மருத்துவத்தில் கொண்ட அளவுகடந்த ஆர்வத்தால் தஞ்சையில் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் மூலிகை பண்ணையை உருவாக்கினார். மூலிகை ஆராய்ச்சிக்காக பல வல்லுநர்களை சந்தித்து

தன்னுடைய மருத்துவ அறிவை பெருக்கிக் கொண்ட அவர் சுருளிமலையில் கருணானந்த முனிவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு தமிழ் மருத்துவ முறைகளை கற்றுத்தேர்ந்தார். பிரிட்டானிய அரசு இவரின் சேவையை பாராட்டி ராவ் சாஹிப் என்ற பட்டத்தை வழங்கி இவரை கௌரவித்தது. தமிழ் மரபு இசையை தமிழ் இலக்கிய அறிவுடன் புதுப்பொலிவு செய்தவர் அப்ரஹாம் பண்டிதர். திண்டுக்கல் சடையாண்டிப்பட்டரிடமும் தஞ்சை நாதஸ்வர வித்வான் ஒருவரிடமும் இசை பயின்ற பண்டிதர் ஹார்மோனியம், வீணை, பிடில் முதலிய வாத்திய கருவிகள் வாசிப்பதிலும் புலமை பெற்றிருந்தார். ஐரோப்பிய இசை வல்லுநரான தஞ்சை ஏ ஜி பிச்சைமுத்து அவர்களின் மாணவராகி மேற்கத்திய இசையையும் கற்றுத்தேர்ந்தார்.

பல்லாண்டு தமிழிசை ஆராய்ச்சி முடிவுகளை 1917 கருணாமிர்த சாகரம் என்ற பெரும் இசை நூலாக வெளியிட்டார். சுமார் 1395 பக்கங்கள் கொண்ட இந்நூல்தான் இன்று வரை தமிழிசை ஆய்வுகளுக்கு மூல நூலாக விளங்கி வருகிறது. பரதரின் நாட்டிய சாஸ்திரம், சாரங்கதேவருடைய சங்கீத ரத்னாகரம் முதலிய இசை நூல்களையும், சிலப்பதிகாரம், கல்லாடம், தண்டியலங்காரம் முதலிய பண்டை தமிழ் நூல்களையும் ஆழ்ந்து கற்று தன் ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய ராகங்கள்தான் அன்று பண்களாக இருந்தன என்று ஸ்வர ஆய்வு மூலம் நிரூபித்தார். தமிழிசையே வடக்கே ஹிந்துஸ்தானி இசை என்ற பெயரில் விளங்குகிறது என்று நிரூபித்த அப்ரஹாம் பண்டிதர் பரோடாவில் நடைபெற்ற அகில இந்திய இசை மாநாட்டுக்கு சென்று தன் ஆய்வு முடிவுகள் குறித்து உரையாற்றினார். இவரின் ஆய்வு நிறுவனங்களை இவரின் இரு மகள்களும் வீணையில் இசைத்து காட்டினர். 1910 முதல் 1914 வரையிலான காலகட்டத்தில் பண்டிதர் 6 முறை இசை மாநாடுகளை தஞ்சையில் தன் சொந்த செலவில் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2008 இவரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ்நாடு அரசு நாட்டுடமையாக்கியது. தமிழில் தனியாத தாகம் கொண்ட அப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு ஆற்றியிருக்கும் தொண்டு இந்த இசை தலைமுறைக்கு ஒரு அரிய பொக்கிஷம் எனலாம்.

0: கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சியாக வரவிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே, தோழியர் மட்டுமே பங்கேற்கும் நேரலை. இந்த நேரலையில் இன்றைக்கு பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து தோழியர்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 காற்றலைகளில் பகிர்ந்து கொள்வதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 260-0240 மற்றும் ஒரு எண் 290-7722, இணைப்பு எண் 0-462, கைபேசி எண் 8903-5703-9. இன்னும் சில நொடிகளிலேயே

0: மக்களை, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம், கம்பிளார் டி புஷ்பலதா அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: இதழோர புன்னகையாய் தேனோரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும். பாரம்பரிய பண்டிகைகள் சொன்னோம்னா நம்ம நினைவுக்கு என்னவெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு பட்டியலே போடலாம். குறிப்பாக நம்ம பார்த்தோம் சொன்னா ஆடி மாசம் தொடங்கிருச்சுனாலே பண்டிகைகள் தொடர்ச்சியாக ஆரம்பமாகிவிடும். ஆடிக்கு அப்புறம் ஆவணி, இப்போது ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம்னா ஓணம், விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி அப்படின்னா நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை கார்த்திகை திருநாள், மார்கழி பாவை நோன்பு, கிறிஸ்துமஸ், தை, பொங்கல். இப்படி தொடர்ந்து ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு, ஆவணி வந்துருச்சுனாலே பண்டிகைகள் தான். இப்படியான இந்த பண்டிகைகள் கொண்டாடுகிற போது, இல்ல இதுக்கு முன்னாலெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இது இப்படிலாம் இருக்காது, இதுல இருந்து கொஞ்சம் மாற்றமா இருக்கும், நாங்க இதெல்லாம் பண்ணுவோம், இப்படிலாம் இருந்தது, இப்ப பரவாயில்ல இப்படி இருக்குது, ஆனாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்படி எல்லாம் நமக்குள்ள ஒரு சின்ன எண்ணங்கள் தோன்றும், அல்லது நம்ம ரசிச்சிருக்கலாம், அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ரசனையோ யோசனையோ உங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை தோழமையோடு உங்கள் குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, குமரி பண்பலை 101 இந்த தொலைபேசி எண்களை நாங்கள் நினைவூட்டுகிறோம், குறித்துக் கொள்ளுங்கள். 260-240 மற்றும் ஒரு எண் 290-722 இணைப்பு எண் 0-4-6-5-2 கைபேசி எண் 890-3-5-7-0-3-9 1-45 வரை வலமரும் இந்த நேரலி நிகழ்ச்சியில் தோழியரே, இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கு மட்டுமே உரித்தான நேரம். இந்த நேரத்தில் பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து உங்கள் தோழமை குமரி பண்பலை 101 நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை. இப்போது ஒரு பாடல் கேட்டுவிட்டு வந்துவிடலாம். பாடலின் படம் வெண்ணிலா கபடி குழு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:11 நிமிடம். ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. தோழமையோடு உங்கள் குமரி பண்பலை 101 தோழியரோடு பேசும் இனிய நேரம் இது. இன்றைக்கு தோழியரோடு என்ன பேசப்போகிறோம், இல்லை தோழியர்கள் நம்மோடு எதை

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: குவலியமங்கும் குதுகலிக்கும் நமது குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. தோழியர்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு முன்னால தொலைபேசி எண்களை, குமரி பண்பலை 101 தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டிவிட்டு தோழியரோடு நாம் பேசலாம். 260-240 மற்றும் ஒரு எண் 290-7722, இணைப்பு எண் 046-5-2, கைபேசி எண் 8-9-3-2-5-7-0-3-9. இப்போ இணைப்பில் வரக்கூடிய தோழியோடு நாம் பேசலாம். எங்கிருந்து வந்திருக்காங்க, இவங்க என்ன பண்டிகை பத்தி பேச போறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
5: வணக்கம் மேம்.
4: யார் பேசுறீங்க? விஜய அம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? பெரிய விலையில இருந்து. விஜயா, சரி.
5: பண்டிகை பாரம்பரியங்களை நினைவூட்டி இன்னைக்கு பேசுறதுக்கு நல்ல ஒரு தலைப்பு மேம், அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
5: அப்படி இருக்கும்போது நாம் சொல்லக்கூடிய பண்டிகை இருந்து நமக்கு வரப்போற விநாயகர் சதுர்த்தி.
4: சரி,
5: அதுக்கு வந்து நமக்கு கோகுல அஷ்டமி இருக்கு. அதனால நான் விநாயகர் சதுர்த்தியை பத்தி சொல்றேன் மேம். அது அன்னைக்கு எங்க இடத்துல சின்ன வயசுல நாங்க இருக்கும்போது எப்படின்னா பிள்ளையார் வைப்பாங்க, களிமண்ணால ஆன பிள்ளையார்.
4: சரி,
5: அந்த பிள்ளையார வைக்கும் போது அது ஒரு 5-7 நமக்கு வரும். ஏன்னா சனி நேரில்தான் அதை கரைக்கேக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க.
4: சரி,
5: அப்படிங்கும் போது அன்னைக்கு வந்து நெய்வேத்தியங்கள் படைப்பாங்க. அந்த சுண்டல் கொழுக்கட்டை கிடைக்கும், அதை வாங்கறதுக்காக சின்ன வயசுல நாங்க அந்த கோயிலுக்கு போனோம். நம்ம சாமி கும்பிடணும், பஜனை பாட போனோம்னா ஒரு ஆசையில போவோம்.
4: சரி,
5: அது வந்து அப்படி கொடுத்து எடுத்து அன்னைக்கு வந்து அது நல்லா இருந்து, அந்த கொண்டாட்டங்கள் நல்லா இருந்து நமக்கு. அது எப்படின்னா ஒற்றுமைகள் கொண்டுச்சு, குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போனோம். ஆனா இன்னைக்கு நவீன மாற்றத்துல அதெல்லாம் இல்ல. என்னவனும் அதை கடல்ல கரைக்கும் போதும் அதனால எந்த ஒரு கெடுதலும் இல்லை. இயற்கையோடு சார்ந்துதான் அன்னைக்கு முன்னோர்கள் வாழ்ந்தோம். இன்னைக்கு அப்படில வண்ணமயமான பிள்ளையாரு, அதை நாங்க வாங்கி ஒருத்த அப்படி வச்சோம் அதை
4: கரைக்கலான்ட்டு.
5: ஆத்துல கொண்டு போய் நாங்க கரைக்கும் போது அது கரையவே இல்லை, அது சுட்ட மண்ணா இருந்திருக்கு. அதை கொண்டு போட்டுக்கிட்டு அந்த பிள்ளையார வச்சு கும்பிட்ட ஒரு பலனே இல்லாததுக்குள்ள மனசு கஷ்டம் ஆயிட்டு இருக்க சூழல். கரைஞ்சு போகும்போது அது ஒரு சந்தோஷம், நம்ம வச்சா அது ஒரு திருஷ்டியே அதுல போன மாதிரி இருக்குன்னு ஐதீகத்துல இருக்கும். அது அந்த காணங்கள் அப்படி இருக்கும் நமக்கு.
4: சரி,
5: அதை பார்க்கும்போது நம்ம வச்சோம் அது கரைஞ்சிடும். அதுல இருந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா பிள்ளையார் வைக்க மாட்டோம், மாவுலயே நான் செய்வேன். பிள்ளையார் செய்து அதை பூஜை பண்ணி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொடுப்போம். நம்ம வீட்லயே அதை கோயிலாட்டு உருவாக்கும். அதை
4: அதாவது மாவுல நீங்க வந்து விநாயகர் செய்யும் போது அது எத்தனை நாளைக்கு இருக்கும், இல்ல அன்னைக்கே எடுத்துருவீங்களா?
5: கொஞ்சம் நேரமே நம்ம காய வச்சு வைக்கும் போது மேல பெயிண்டிங் எல்லாம் இப்ப வந்து பிள்ளைங்க என்ன செய்யாங்கன்னா ஆசைப்படுறாங்க பெயிண்ட் கொடுத்தது.
4: சரி சரி,
5: அப்ப அப்படி கொடுக்கும் போது காயும் போது ஒரு 5 வரை இருக்கும் மேம்.
4: ஓ சரி,
5: அது மழை நேரமா இருந்தா கொஞ்சம் நசுத்தது மாதிரி வருது.
4: சரி சரி,
5: அதுக்கு அப்ப நாங்க ஒரு 3 கணக்கு.

0: உடனே அப்படி கரைக்கு ரெடி பண்ணிடுவோம்.
1: சரி,
0: அப்ப என்னன்னா வீட்டுல அந்த மாதிரி அன்னைக்கு வந்து கோயில்ல கோலாகலமா 10 பேரோடு நம்ம சேர்ந்து கொண்டாடுனது அன்னைக்கு தனிமையில கொண்டாட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டோம்.
1: சரி சரி, நகரமயமாக்கல் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா இது அப்படிதானே இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நாங்க ஒரு கோயில்ல நம்ம வைக்கும் போது 10 பேர் வார அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லை. என்ன படிப்பு காலம் அந்த மாதிரி ஓட்டத்துலதான் இருக்கும்.
1: சரி,
0: அன்னைக்கு நவராத்திரினாலே நமக்கு மழை நேரங்கும் போது அந்த கோயில்ல தர எத்தனாலும் வகை வகையான சுண்டல் தருவாங்க.
1: விநாயகர் சதுர்த்தில இருந்து அப்படியே நவராத்திரிக்கு அடுத்து வரக்கூடிய நவராத்திரிய வரவேற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? சரி, அதாவது அந்த உணவுகள், உணவு பதார்த்தங்கள் நீங்க சொல்லும் போது பாரம்பரிய பண்டிகைகள், அந்த பாரம்பரிய பண்டிகைகளாக இருக்கட்டும், அதனுடைய பாரம்பரியங்கள் என்ன இருந்ததுன்னா ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்தே ஒவ்வொரு பண்டிகைகளும் இருந்தது இல்லையா?
0: சரி, எவ்வளவு வெரைட்டியா நம்ம எவ்வளவு நாகரிகமா ஆர்டர் பண்ணோம் வாங்கணும் சாப்பிடுறோம்,
1: சரிம்மா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது பண்டிகைகள் அப்படிங்கும் போது தொடர்ச்சியாக ஆவணி பிறந்துருச்சுனாலே ஒவ்வொரு பண்டிகைகளும் வந்துட்டே இருக்கும். ஓணம் சொன்னீங்க, இப்ப அடுத்ததாக கோகுலாஷ்டமி கூட நீங்க சேர்த்திருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய தோழிகள் என்னென்ன பண்டிகை பத்தி சொல்றாங்க, அவங்க என்னென்ன மாற்றங்களை சந்தித்து இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி,
0: நன்றி மேம்.
1: வணக்கம். சரி, வணக்கம். குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் அம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சவரியம்மாள் வடக்கு கோணம்.
1: சவரியம்மாள் வடக்கு கோணம், சொல்லுங்க.
2: நான் பண்டிகைனாலே சந்தோஷம் மேம்.
1: ஆஹா, சரி.
2: எப்பமான பண்டிகை வரோம், எல்லாரும் கேந்திரம் ஒத்துமே இருக்கலாம்.
1: சரி,
2: லீவ்ல பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, வெளியூர் வேலை இருக்கவங்க, வெளியூர்ல தங்கி இருக்கவங்க எல்லாம் வருவாங்க.
1: சரி,
2: அப்படிலாம் ஒரு சந்தோஷமா இருக்கு மேம். இப்ப அது இல்ல மேம்.
1: அது இல்லையா?
2: ஆமா மேம், இப்ப பாருங்க பண்டிகை முந்தினாலே இப்ப வராங்க.
1: ஓ, பண்டிகைங்கிறது அதாவது ஒரு நீண்ட கொண்டாட்டமாக இருந்தது, இப்ப காலச்சூழலுக்கு ஏத்த மாதிரி குறுகிருச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படிதானமா?
2: ஆமா மேம், இன்னைக்கு நைட் வராங்க, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு கொஞ்சம் நைட்டே கிளம்பிடுறாங்க மேம்.
1: ஓ சரி,
2: அப்படி இல்ல மேம், ஒரு வாரம் என் ஜாலியா இருக்கும் மேம்.
1: சரி,
2: எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு வீட்டுல இருக்க எங்களுக்கு எல்லாம். அப்பதான் பண்டங்க பலகாரங்கள் செய்வாங்க,
1: ஒரு வார காலத்துக்கு முன்னாலே ஆயத்தம் ஆயிரும் இல்லையா? பலகாரம் செய்வதாக இருக்கட்டும், இல்ல ஒரு துணி எடுத்து ஆடை எடுத்து தைப்பதாக இருக்கட்டும், ஆடை தைக்கிறதுக்காக நம்ம போய் துணி எடுக்க போகிறதாக இருக்கட்டும், எதுனாலுமே சரி, நம்ம வந்து அந்த பண்டிகைக்கு ஒரு வாரமோ அல்லது சில நேரங்களில் ஒரு மாதத்திற்கு முன்பே கூட நம்ம ஆயத்தமாகிற பணிகள் தொடங்கிரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு வந்து அப்படி எல்லாம் இல்ல அப்படிங்கிறீங்க. உலகமே சுருங்கி விட்டது, இந்த உவப்பும் சுருங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றியம்மா. தொடர்ந்து வரக்கூடிய தோழிகளோடு நாம் பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
2: நன்றி.
1: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி. நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம். யார் என்று சொல்லிவிடுங்கள். பூதப்பாண்டியிலிருந்து லட்சுமி அம்மா. சொல்லுங்க.
3: தீபாவளினாலே ஒரு மாசத்துக்கு முன்னாலே துணியெல்லாம் எடுத்து தட்டி கொடுத்து, ஒரு வாரத்துக்கு முன்னாலே பலகாரங்கள்லாம்
1: தொட்டு
3: ரொம்ப சந்தோஷமா கொண்டாடும்.
1: சரி,
3: அதுக்கு பிறகு விருந்தினர்லாம் வருவாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒற்றுமையாட்டு சந்தோஷமா சாப்பிடும்.
1: சரி, இப்ப அதெல்லாம் இப்ப அதெல்லாம் இருக்கா இல்லையா?
3: இப்ப வந்து இப்ப கடையில இருந்து வாங்கி எல்லாம் வைக்காங்க.
1: ஓ, பலகாரம் செய்யறது குறைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
3: குறைஞ்சு போச்சு. ஆமா, கடையில இருந்து வாங்கி சாமி கும்பிட்டாங்க, துணி எல்லாம் வச்சு பலகாரம் எல்லாம் வச்சு.
1: சரி,
3: சாமி கும்பிட்டாங்க.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி,
3: நன்றி மேடம்.
1: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: நீங்கள் பேசுவதை தெளிவாக எங்களால் கேட்க முடியவில்லையே. என்னமா கேட்கிறது? கேட்கிறது, பேசுங்கள். பொங்கல் தான் உங்கள் நினைவுக்கு வருகிறது?
1: அந்த சூரியன் உதயமாகிற நேரம் பொங்கலும் பொங்கி வருகிறது தான் அன்றைய சிறப்பாக இருந்தது இல்லையா?
0: அதாவது அந்த பண்டிகையினுடைய, அம்மா நீங்க சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகையினுடைய பாரம்பரியம் அதில் என்ன இருக்கிறது அப்படின்னா, இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழாவாக அது இருக்கிறது இல்லையா? கதிர் திருவிழாவாகவும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அதிகாலையில் எழும்பி அந்த சூரியன் உதயமாகிற போது சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. மண் பானையில அப்படின்னு சொல்லும் போது அந்த பஞ்ச பூதங்களும் அதில் வந்துருது. அதற்காக தான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறோம். அதை நல்ல நினைவூட்டி இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றத்தை பார்க்கிறீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றியம்மா. நன்றி.
2: சூர்யாட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: விஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யாட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
4: முட்டி வலி, இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேர்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஹாய் சிநேகிதியே நேரில் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து நம்முடைய தோழியர்கள் பங்கேற்று குமரி பண்பலை நூற்று ஒன்றின் காற்றலைகளில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து வரும் தோழியார், வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. சரி, நம்ம தோழிகளோடு பேசுறதுக்கு முன்னால ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடலின் படம் திருவிளையாடல் ஆரம்பம்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட். அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: அங்கோ.
1: That's right.
2: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் வளம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. தோழியர் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரல் நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கேற்று பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் குறித்து தங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இப்போது பேசலாம் தோழியரோடு. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நேரல் நிகழ்ச்சி.

0: வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் காரவளையிலிருந்து லட்சுமி தங்கம்.
0: காரவளையில இருந்து லட்சுமி தங்கம் அம்மா, சொல்லுங்க. அம்மா, நீங்க சொன்னீங்க கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் சரியா வந்து கைபேசியா இல்லைன்னு சொன்னா போனா எதுன்னு சொல்லி தெரியல. நீங்க வச்சு பேசுனீங்கன்னா சரியா இருக்கும். குரல் வந்து தெளிவா கேட்கல. இப்போ தெளிவா கேக்குது, இப்படியே பேசுங்க.
1: கிருஷ்ண ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டே இருக்கிறோம்.
0: சரி,
1: ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் கிருஷ்ண ஜெயந்தி. ஜெயந்தி வருதுனாலே ரொம்ப ஆனந்தமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுக்கணும், இந்த ட்ரெஸ் போடணும், இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இதா பண்ணுவோம். கிருஷ்ணருக்கு வகை வகையான பண்டங்கள், அந்த காலம் செய்துமே இந்த காலமும் நாங்க செய்து வச்சு எல்லாமே நல்லா சிறப்பா கொண்டாடுவோம். வாகனம் எடுப்பாங்க, அப்பவும் வாகனம் எடுப்புக்கு எல்லா வகை பண்டங்களும்
0: மீண்டும் நீங்க வந்து உங்களுடைய போனை சரியா வச்சுட்டு பேசுங்கம்மா.
1: அதாவது வெளியே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படிதான் வர முடியுது. அதுதான் பாரம்பரிய மாற்றத்துல உள்ள பிரச்சனை எங்களுக்கு சொல்லலாம்.
0: இதே கருத்தை தான் உங்களுக்கு வந்து சவரி அம்மாள் வடக்கு கோணத்துல இருந்து பேசும்போது சொன்னாங்க. மிகப்பெரிய நவீன மாற்றம் அப்படின்னு சொன்னா 10 நாட்கள் தொடர்ந்து கொண்டாடக்கூடிய அந்த விழாவில எல்லாராலையும் கலந்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அப்படின்னாங்க. நவீன மாற்றமாக நீங்க பாக்குறீங்க இல்லையாமா? சரிமா. கிருஷ்ண ஜெயந்தி அடுத்து வரக்கூடிய, இப்போ கிட்டத்தட்ட 4ஆம் தேதி நினைக்கிறேன், அடுத்து வரக்கூடிய பண்டிகை கோகுலாஷ்டமியாக இருக்கிறது. அதை பத்தி நீங்க சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: எல்லா பண்டங்களும் மகிழ்ச்சியா கொண்டாடுவோம்.
0: வெண்ணெய் செய்து வச்சுன்னா வெண்ணெய் நீங்க வந்து வீட்டிலேயே கடைஞ்சு எடுக்கிறீங்களா? வெண்ணெய் வாங்கி உருக்கி பண்டம் செய்யறது. சரிமா.
1: அப்படி ஏதாவது வந்து கிருஷ்ணருக்கு விருப்பம் உள்ளவருக்கும்.
0: நன்றிமா, நன்றி. சரிமா, நன்றி, நன்றி. வணக்கம். குபரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம், நான் குளச்சல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்
0: மேடம். பேசுங்க
2: மேடம். திரு ஓணத்துல இருந்து பொங்கல் முடியாத வர, அந்த பொங்கல் முடியாத வர எல்லாருமே நல்ல சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா நாங்க பொங்கலும் கொண்டாடுவோம், தீபாவளி. தீபாவளின்னு சொன்னாலே அது பெரிய விசேஷம் மேடம்.
0: சரி,
2: ஒரு வாரத்துக்கு முன்னால நாங்க முன்னால பந்தங்க செய்யறதுக்கு என்ன அதிரசம் செய்வோம், முந்திபத்தி செய்வோம், அச்சமுறுக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் பயிரெல்லாம் வறுத்து தேங்காய் எல்லாம் வறுத்து இதுக்கு.
0: ஆனா உங்களுக்கு இருக்குல்ல ராஜேஷ், ரஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கு இன்னொரு நாள் அதிரசம் எப்படி செய்யறது, முந்திரி குத்து எப்படி செய்யறது எல்லாம் இன்னொரு நாள் நம்ம பேசலாம். இப்ப வந்து அந்த அதிரசம் எல்லாம் நம்ம ஒரு செய்யறீங்க சொல்லுங்க.
2: எல்லா சாதனங்களும் நம்ம என்ன சாதனம் வேணுமோ அதனால எல்லாம் கடையில இருந்து வாங்கி கொடுக்கப்பட்டவங்க, நம்ம வேற மதத்தினருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டவையே நாங்க அப்படிதான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வருஷ மாற்றங்க நமக்கு வீட்டுல செய்ய வேண்டியது நமக்கு முடியாது. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அது சொல்லு எனக்கு முடியாது. இப்ப எல்லாமே கடையில ரெடிமேட் ஆட்டம் எல்லாம் வருது இல்லையா, எல்லாமே அதுல வாங்குங்க,
0: எல்லாமே கிடைக்குது. அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, அதனாலதான் நீங்க பண்ணீங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்போ தீபாவளி பத்தி பேசுறீங்க, பலகாரம் எல்லாம் கிடைக்குது நம்ம வீட்டுல செய்யறோம், அதெல்லாம் தாண்டி தீபாவளியுடைய முக்கியமான பாரம்பரியமாக நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பண்றோமா? இப்போ
2: தீபாவளின்னு தெரியல, காலமே குளிக்கணும்.
0: சரி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் இன்றைக்கு பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஒன்னு ரெண்டு தோழிகளோடும் நம்ம பேசலாம். நன்றி அம்மா.

0: நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி.
0: வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதி நேரல் நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களா? வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரல் நிகழ்ச்சி. தோவாளையிலிருந்து கிருஷ்ணமாம்மா, கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க. நீங்க தான் நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? சரி,
2: நமக்கு வந்து பண்டிகைன்னா நினைக்கிறது வர்றது வந்து பழைய பண்டிகை, நமக்கு பொங்கலும் தீபாவளிங்கம்மா. மற்றபடி உள்ள பண்டிகை எல்லாம் அதுபடி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொங்கலும் தீபாவளியும் வந்து நமக்கு வந்து பாரம்பரியமாக நடந்தாலும் நமக்கு வந்து அந்த பழைய ஒரு சந்தோஷம் இல்ல, துணி எடுக்கிறதுல இருந்து பலகாரம் செய்ததுல இருந்து. அதே மாதிரி பொங்கல்னா மார்கழி மாசம் 1ஆம் தேதி இந்த தானியம் பூசணி பூவும் தேடி அலைஞ்சி வந்து வைக்கிறதும்
0: பாவை நோன்பு இல்லையா? நீங்க வந்து மார்கழின்னு சொல்லிட்டீங்கன்னா பாவை நோன்பு.
2: ஆமா, அன்னைக்கு பொங்கலுக்கு வந்து நம்ம மார்கழி மாசமே நம்ம இத தொடங்கிருவோம்ல, மார்கழி மாசம் 1ஆம் தேதியே தொடங்கிருவோம்.
0: சரி,
2: ஆமா, அப்ப அது வந்து இப்ப வந்து நிறைய 75% குறைஞ்சு போச்சு. வந்து எல்லா வீட்டுல பார்த்தாலும் காலையில வந்து அந்த கோலம் அந்த சாணி பிள்ளையார் வச்சு பூசணி பூ அதை வச்சு நம்ம வைக்கும் போது அது ஒரு மங்களகரமா சந்தோஷமா மனசுக்கு இருக்கும். நம்ம தலைக்கனாலே தேடி பிடிச்சி பூவை பறிச்சு முட்டாட்டு பறிச்சு தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப வந்து அது கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பொங்கல்லாம் அப்படி நடந்தாலும் நமக்கு அந்த பாரம்பரிய சந்தோஷம் கிடைக்கல. அதே மாதிரி தீபாவளியும் அப்படிதான். இப்ப வந்து நம்ம கேஸ் இருக்கு, அதனால நம்ம அந்த நாளையில அந்த மழையும் பெய்யும் விறகு இருக்காது. அப்ப வந்து ஒரு தீபாவளிய கழிக்கிறதுக்கு முந்தி நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவோம்.
0: கஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டீங்க, இப்ப நீங்க கஷ்டப்படாமலே சந்தோஷப்படுங்க.
2: ஒரு
0: மாசத்துக்கு
2: பலகாரம் செய்யறதுக்கும் துணிமணியை தக்கிய கொடுத்து தீபாவளி அன்னைக்கு காலையில பிள்ளைய,
0: அதாவது இதுல ஒரு மாதத்திற்கு முந்தி அப்படிங்கறதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படா ஒரு பண்டிகை வரும், எல்லாரும் வருவாங்க, என்னெல்லாம் வீட்டுல செய்வாங்க. இப்ப அப்படி இல்ல, எப்ப வேணாலும் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால
2: பலகாரத்துக்கே மதிப்பு இல்லாம போச்சு.
0: அதுதான் ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி அம்மா. நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்.
2: ஒரு விஷயம், அந்த பிள்ளைகளுக்கு காலையில டிரஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம டெய்லர் கடையில போய் நிப்பமே.
0: ஓ, அந்த ஒரு தவிப்பும் ஏக்கமும் கலந்த மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு, அந்த ஏதோ ஒன்னு எதிர்பார்த்துச்சிருப்போம், அது திடீர்னு கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இல்லையா?
2: சந்தோஷம்.
0: சரிம்மா, நன்றி அம்மா, நன்றி, நன்றி. நேர்களே, ஹாய் சிநேகிதியே நேர்களே நிகழ்ச்சியில் தோழியர்கள் வந்து நிறைய பேச துடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேசுறதுக்கு இருக்குது. நிறைய தோழிகள் வந்த வண்ணமாகவும் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்தில் வந்து இருக்கிறோம். பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும், நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்றுதான் குறைபட்டுக் கொண்டார்கள். பலகாரங்கள்லாம் எல்லா இடமே கிடைச்சிருது அப்படின்னு சொன்னாங்க, பரவாயில்ல. ஆனாலும் பாரம்பரியங்கள் இன்னும் பாதுகாக்கப்படுகிறது, அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்திச் செல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை தோழியருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், கறவை மாடுகளுக்கான பசுந்தீவனம், இடுபொருட்களின் விலை ஆகியவை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் நல சங்கங்களின் கோரிக்கை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதனால் அரசுக்கு ஆண்டோர்

0: ஒன்றுக்கு 720 கோடி ரூபாய் கூடுதல் செலவு பிடிக்கும் என்றும் கூறினார்.
1: பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்கவும் தற்போது அரசு முடிவு செய்துள்ளது. பால் கொள்முதல் விலை உயர்வினால் ஏற்படும் செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசு ஈடு செய்து வழங்கும்.
0: அவை விதி 110 கீழ் பல்வேறு அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், எரிசக்தி துறை சார்பில் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பின் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தூத்துக்குடி அனல்மின் நிலைய வளாகத்தில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய சூப்பர் கிரிட்டிக்கல் அனல்மின் நிலையம் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றார். 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்துறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் மின்னணு உற்பத்தி பூங்கா நிறுவப்படும். கோவையில் டிஜிட்டல் நிதி தொழில்நுட்ப மையம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை அருகே செம்மஞ்சேரி பகுதியில் உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படவில்லை என்று பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இம்மையம் 46 வகையான விளையாட்டுகளை உள்ளடக்கிய விளையாட்டு மையமாக உலக தரத்தில் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இதுவரை 220 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் 84 பேர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில பள்ளிக்கல்வி செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் சீருடைகள், ரெயின்கோட், புதிய வாகன வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுப்பு, மகப்பேறு விடுப்பு போன்ற கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து தூய்மை பணியாளர்களின் நலன்கள் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகை இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வெளுக்கப்பட்ட சேட்டிகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், இந்நடவடிக்கையால் நெசவாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். முதற்கட்டமாக மதுரை தேனி மாவட்டங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருச்சி நகரிலிருந்து வயலூர் முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும் சாலை திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றார். பிரதமரிடம் ஒப்படைத்துள்ள சோழர்கால ஆணைமங்கல செப்பேடுகள் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்று நாகையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்தார். அரூர் தொகுதி தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் கேள்வி நேரத்தின் போது பேரவையில் அவர் பதிலளித்தார். சமூக நலக்கூடங்கள் தேவைப்படும் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் சமூக நீதித்துறையின் சார்பில் அவை கட்டித்தரப்படும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் 11.64 கோடி ரூபாய் நிதியில் 9 புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், கள்ளக்குறிச்சி திருத்தணி சர்க்கரை ஆலைகளில் நவீன சுழல் வடிவ கரும்பு பிரித்திறன் இயந்திரம் மற்றும் மின் மோட்டார்கள் 8.58 கோடி ரூபாய் நிதியில் நிறுவப்படும் என்றார். செங்கல்ராயன், திருத்தணி, வேலூர் மற்றும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகளில் தலா 2 வடிகலன் பகுதிகள் 6 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி மயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 34 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வினோத் இன்று வெளியிட்டார். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட இத்துறைக்கான அமைச்சர் திரு விக்னேஷ், கள்ளச்சாராயம், கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையாகி மனம் திருந்தியவர்களுக்காக வழங்கப்படும் மறுவாழ்வு நிதி 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் 300 குழந்தை மையங்களுக்கான கட்டிடங்கள் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை பிரிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வகை செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கர் உலகளாவிய பார்வையுடன் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஈரான், அர்மேனியா நாட்டு தலைவர்களுடன் இன்று பைஷக்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாளை 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். முன்னதாக பைஷக்கில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார். அம்மக்களின் ஆற்றல் உத்வேகத்தை பாராட்டிய பிரதமர், இந்தியா கிர்கிஸ்தான் இடையே இணைப்பை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்தார். பைஷக்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது சேலம் செய்தியாளர் கூறுகிறார்.
1: மேட்டூர் அணை மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் வலது கரையில் நாளை காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின் விசையை இயக்கி மேல்மட்ட மதகு கதவை உயர்த்தி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சரின் வருகை மற்றும் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட உள்ளது முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகளில் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை மண்டல ஐஜி தலைமையில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று எமது தூத்துக்குடி செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதய மாறாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 1:56. திரு இசை.

0: திரையில் முதலாவதாக வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இந்திரா. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சீர்காழி சிவசிதம்பரம் ஆகியோர். இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடல் வரிகள் வைரமுத்து.
1: குடும்பம் மக

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: திரைசியில் இனிவரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் வானமே இல்லை. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர். பாடலுக்கு இசை மரகதமணி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: திரையில் அடுத்து வரும் பாடல் மதுஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் தீபாவளி.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலின் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசை தென்றல் இந்நிகழ்ச்சியில் இன்று மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. முதலாவதாக சக்தி கணபதிம் என்று தொடங்கும் ஸ்ரீ முத்தையா பாகவதர் கீர்த்தனை, நாட்டை ராகம் ரூபகத்தாளம்.

குமரி பண்பலை நூற்று ஒன்றின் இன்றைய இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் மதுரையார் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஏமம்ம வினவே என்று தொடங்கும் செங்கல்வராயர் சாகித்யம் சுருட்டி ராகம் ஆதிதாளம்.

குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இதுவரை மதுரையார் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இசைத்தன்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 2:55, 10:00. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை அம்பத்தூர் காவல்துறை இயக்குநர் அலுவலகம், எம்ஜிஆர் நகர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. இன்று நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும்.

0: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்றே உயர்ந்திருக்கக்கூடும். அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் இன்றளவும் நமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேன் உற்பத்தியை ஊக்குவிக்க 684 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்

101 நிறமூட்டு மணி 2:30 நொடி தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் வலம் வருவது குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு. நேயர்கள் கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதில் முதல் கவிதை யாருடைய கவிதையாக நாம் வாசிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபசி நல்லூரிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கவிதை தான். காப்பான் இறைவன் அப்படிங்கிற தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறார். கண்தந்த இறைவன் காட்சியாகிறான், மனதில் இருக்கிறான், மாறும் எண்ணமாகிறான், சிந்தையில் இருக்கிறான், விந்தையில் வருகிறான், சிலையில் இருக்கிறான், கலையில் அழகாக தெரிகிறான், ஆலயத்தில் குடியிருக்கிறான், அன்பு ஒளி காட்டுகிறான், மங்கள ஒளிபரப்புகிறான், நல்வழி நன்மை செய்கிறான், மனதில் நினைத்தால் மெய்யாய் நல்வாழ்வு நலமுடன் தருவான் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார். இவருடைய கவிதையை தொடர்ந்து ஜெயம் படத்திலிருந்து ஒரு பாடல் விலகிறது உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவிதை தொகுப்பு குயில் பாட்டாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது. குமரி பண்பலை 101 காற்றலைகளில் அடுத்த கவிதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவீஸ்வரத்திலிருந்து தீபா. வானம் தந்த கொடையை வாழும் தலைமுறைக்காய் சேமிப்போம், வீணாகும் சொட்டு நீரும் விளைச்சலாகும் பிந்தை அறிவோம். தாகம் தீர்க்கும் தடாகங்கள் தடம் தெரியாது போனால் தவிப்பவர் நம் தலைமுறை அல்லவா? சேமிப்பது பணம் மட்டுமல்ல, விரயமாகும் நீரும் என்ற உண்மை உணர்வோம் என்று தண்ணீர் சிக்கனம் என்று தலைப்பிட்டு கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறார்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: வேளாண் பெருமக்களை, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம், கம்பிளார் டி புஷ்பலதா அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

குவலையங்கம் குதுகலிக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குயில் பாட்டு, நேயர்களின் கவிதை தொகுப்பு. அடுத்து இடம்பெறுவது யாருடைய கவிதை? என்ன கவிதை? அருவி அப்படிங்கிற தலைப்பிட்டு ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கவிதையை வாசித்த பிறகு யார் என்று பார்க்கலாம். லேப்டாப் இதய துடிப்பில் தித்திக் பதறிய நெஞ்சில் காட்சியாய் படர்ந்ததே சிதறி விழும் அருவி. நிறமில்லா நீரும் தவழ்ந்து வந்ததோ தரை தவழும் பிள்ளையாய் சீறி பாய்ந்ததோ ஆரவார ஒலியுடன் சிதறி விழுந்ததோ வெண்ணுரை கூட்டி மலைமுகடி நின்று ஆக்ரோஷ அருவியாய் ஆனந்த நடனம் ஒயிலாக பாய்வதில் அழகிய நளினம் அதுவே குமரி உலக்கை அருவி அப்படின்னு எழுதியிருக்கிறார் துவரங்காடு முத்து ஆசாரி.

0: நாகர்கோவில்
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம்.

0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எட்டி எட்டி பார்க்கும் உங்கள் எண்ண ஆலைகளோடு யதார்த்தமாய் சங்கமிக்கிறது இதோ குமரி பண்பலை 101. குயில் பாட்டில் அடுத்து எந்த குயில் கூவப்போகிறது? தக்கலையிலிருந்து கிருஷ்ணன் என்பவர் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கவிதை, யமுனை கரையில் எழுந்த கீதம் இதயம் நுழைந்து இன்பம் துளிர்க்கிறது. மயிர்பீலி சூடி மாலவன் மழலையாய் வந்துதித்து வெண்ணெய் திருடி விளையாடி விஸ்வரூபம் காட்டி பாரத போரில் பார்த்தசாரதியாய் பார்போற்ற தந்த கீதை பாருக்கே வேதமானது.

0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் முத்தாய் ஒரு வானொலி, முத்தாய்ப்பாய் ஒரே வானொலி, குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:32. குயில் பாட்டு உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த குயில் பாட்டு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லூரிலிருந்து எஸ் வெங்கடேஷ் என்பவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது இணைவது பெருமையின் தலைப்பிட்டிருக்கிறார். ஆனால் கவிதையை எப்படி போகிறது என்று பார்க்கலாம். காவியம் ஓவியம் ஆகலாம், கல் சிலையாகலாம், கற்பனையில் அற்புதம் தோன்றலாம், கன்றாடையில் மனம் நீந்தலாம், மீன் ஓடையில் ஆசை வலையில் அகப்படலாம். இப்படி இந்த கவிதையை, ஒரு நல்ல கவிதை எழுத முயற்சித்து அப்படியே நிறைவு செய்திருக்கிறார்.

நேயர்களே, உங்களுக்கான கவிதைகள் நீங்கள் எழுதுகிற போது வசன கவிதை, ஹைக்கூ கவிதை, இப்படி எந்த கவிதை, மரபு கவிதை கூட எழுதலாம். எழுதிச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் நாமே நம்முடைய கவிதைகளை படித்து படித்து பார்க்கும்போது அதில் புதிய புதிய சிந்தனைகள் தோன்றலாம், புதிய புதிய சொற்கள் நமக்கு கிடைக்கலாம். அப்படி அதை மீண்டும் மீண்டும் நாம் மெருகேற்றுகிற போது அந்த கவிதை மிகவும் அற்புதமான கவிதையாக கிடைக்கலாம். அதுகுமரி பண்பலை நூற்று ஒன்றில் உங்கள் பெயரில் வாசிக்கப்படுகும் போது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம்.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

இந்த குயில் பாட்டு செட்டியார் மடம் சி மணிகண்டன் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதை ஒரு ஹைக்கு கவிதை மாதிரி இரண்டு மூன்று வரிகளில் இருக்கிறது. நீ பிறக்கும் வரை கருவில் பாதுகாத்தவள், நீ பிறந்தவின் கண்ணிமைகளாய் பாதுகாப்பவள், அவளே அன்பின் உருவம் அன்னை.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: and Co.
1: That's right.
2: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
3: ஆமாம் மன்னா.
2: யானைப்படைகள்
3: தயார் மன்னா.
2: குதிரைப்படைகள்
3: கிளம்பிவிட்டது மன்னா.
2: சரி, புறப்படுவோம்.
4: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வணக்கம். அரசவைக்கு வரும் நேரமாயுது.
4: அது வந்து

0: சரி, புறப்படுவோம், வாரும்.
1: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
1: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
1: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
1: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

முன்னெச்சரிப்பால் நமது மூர்க்கம் தவிர்த்திடும். மழலைகள் பங்கேற்கும் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை குமரி பண்பலை 101 இன்றிரவு 8 மணிக்கு. உங்கள் வீட்டு குழந்தைகளும் பங்கேற்க வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய குமரி பண்பலை 101 தொலைபேசி எண்கள் 2620 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903257309. மறவாதீர்கள், இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. குமரி பண்பலை 101 தேனி நேரத்தில் குயில் பாட்டு. குயில் பாட்டில் அடுத்த கவிதை யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வெள்ளுக்குறியிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நட்பு அப்படிங்கிற தலைப்பு போட்டிருக்கிறாங்க. அன்பு என்கிற இந்த இரண்டு தலைப்புகளோட ஒரே கவிதை பயணித்திருக்கிறது. எப்படி என்று பார்க்கலாம். மௌனத்தின் அர்த்தத்தை, கோபத்தின் நியாயத்தை வார்த்தைகளின்றி புரிந்து கொள்ளும் உறவே உன்னதமான நட்பு. காலங்கள் மாறினாலும், தூரங்கள் கூடினாலும், நாட்கள் கடந்தாலும், நாளெல்லாம் நமக்காய் நம்மோடு பயணிக்கும் பொக்கிஷம் நட்பு

0: சூர்யாட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பெஸ்பா ஏப்ரல்ல இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யாட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.

0: குமரி பண்பலை 101 குயில் பாட்டினிடையே நாம் கேட்ட பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள் ஜெயம், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், பூவெல்லாம் கெட்டுப்பார், காதல் கோட்டை, ஜெந்தில்மன், ஜீன்ஸ், படையப்பா, பொன்னியின் செல்வன். இத்துடன் இன்றைய தேனி நேரம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் வருவது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதிஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவிற்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்போது உங்களோடு பயணிக்கவிருப்பது அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து. அடிப்படையில் இத்திட்டம் ஒரு காப்பீடு திட்டமாகும். மத்திய நிதி அமைச்சகத்தால் 2015 முதல் அமல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் குறிக்கோள்கள்: காப்பீட்டின் தாக்கத்தை அதிகப்படுத்துவது, விபத்தினால் ஏற்படும் இறப்பில் இருந்து காப்பீடு அளித்தல், தேசிய குற்ற ஆவண தரவுகளின்படி வருடத்திற்கு 1.5 லட்சம் பேர் விபத்தினால் உயிரிழக்கின்றனர். சாமானிய மக்களை, நலிவுற்ற மக்களை காப்பது அரசின் கடமையாகும். காப்பீடு என்றாலே வருடத்திற்கு சில ஆயிரங்களை வைக்க வேண்டி வரும் என்று அஞ்சி அடித்தட்டு மக்கள் காப்பீடு பற்றி யோசிப்பதில்லை. 18 முதல் 70 வயதுடைய இந்திய குடிமக்கள் இந்த காப்பீடை பெறலாம். பயனாளர்கள் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருத்தல் வேண்டும். காப்பீடு சந்தா வருடத்திற்கு ஒரு நபருக்கு 12 ரூபாய் மட்டுமே. ஆனால் ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்தல் அவசியம். தானியங்கி புதுப்பித்தல் வசதியும் உண்டு. புதுப்பித்தலுக்கான கடைசி நாள் ஒவ்வொரு வருடமும் 31 மே. விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் 2 லட்சம் வழங்கப்படும். நிரந்தர முழு அளவிலான உடல் இயலாமை ஏற்பட்டால் 2 லட்சம் கிடைக்கும். பகுதி உடல் இயலாமை ஏற்பட்டால் 1 லட்சம் வழங்கப்படும். காப்பீட்டை பொதுத்துறை காப்பீடு நிறுவனங்கள் மூலம் பெறலாம். முக்கியமாக எந்த நேரத்திலும் இந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து வெளிவரலாம் மற்றும் எதிர்காலத்தில் மீண்டும் சேரலாம். இத்திட்டத்தில் சேர மருத்துவ சோதனை அவசியமில்லை. எவ்வகையான விபத்துகளை இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் எதிர்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். இறப்பு, சாலை, ரயில், கப்பல், விமானம், கொலை, நிலநடுக்கம், வெள்ளம், பாம்பு கடி, மரத்திலிருந்து கீழே விழுதல் போன்றவை. ஆனால் தற்கொலை மூலம் ஏற்படும் இறப்பு இக்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வராது. எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்துகள் நம் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதுடன் நம்மை சார்ந்தவர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும். அதை எதிர்கொள்ள பொருட்செல்வம் இல்லாமல் கையெறு நிலைக்கு அடித்தட்டு மக்கள் தள்ளப்படுவதை தவிர்க்க பாரத பிரதமர் இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். உடனடியாக அருகிலுள்ள பொதுத்துறை வங்கியை அணுகி இக்காப்பீட்டை பெறுங்கள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து.
2: தொடர்வது வானிலை அறிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் இனங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:06. ஆரம்பமாகிறது திரையிசை. நிகழ்ச்சியில் முதலில் வருவது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படப்பாடல். வரிகள் வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான், பாடலை பாடியவர் சாதனா சர்கம்.

0: கடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் 4:16. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி வருவது சம்திங் சம்திங் பட பாடல். இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடியவர் சங்கர் மகாதேவன்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் எனக்கு 20 உனக்கு 18 படத்திற்காக பா விஜய் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் சுர்ஜா பட்டாச்சாரியா ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேயர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கம்பிளா.

டி புஷ்பலதா அவர்கள், அமுத சுரபி, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவு பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்தது திரை இசை. காற்றலைகள் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ग्रीनिच गांव के कलाकार एक एक करके आ रहे थे और उस आखिरी पत्ते को विस्मय और श्रद्धा से निहार रहे थे। जोंसी और सू की आंखों से कृतज्ञता के आंसू बह रहे थे, मानो वे अश्रु अविरल बहकर उस बूढ़े कलाकार को श्रद्धांजलि दे रहे हो।
1: तो श्रोताओं, अभी आपने सुना ये कार्यक्रम वो आखिरी पत्ता। आशा है कि ये कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। तो अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत को
2: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता, जगबंधु, चेतना के साथ विमलेश को आज्ञा दीजिए।
1: नमस्कार, नमस्कार।
3: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
4: நேர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஷ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவிற்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
7: இரவு பொழுதின் இனிமையாய்,
6: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
7: குமரி பண்பலை 101.
6: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:02. பழமையிலும் இனிமை கண்டு புதுமையிலும் இனிமை காண ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இருவர் உள்ளம் படப்பாடல், வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன், பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. இரு கிளிகள் பாடித் தருகின்றன தங்கள் காதல் கவிதைகளை, நாமும் கேட்போமா?

நிகழ்ச்சியில் இனி வருவது கௌரவம் பட பாடல். கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய பாடல். ராதையின் உள்ளமோ கண்ணனின் வாசம் செய்யும் இடமெனில், மன்னவன் போவதுதான் எங்கே?

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேரம் 5:11. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். நிகழ்ச்சியில் இனி வருவது கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய கிரகப்பிரவேசம் பட பாடல். இளமையில் மிளர்ந்த காதல், தளராத உள்ளத்தில் குறையாத அன்பாய் மீண்டும் முதுமையில்.

நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மண்வாசனை பட பாடல். வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. மொட்டாயிருந்த என் காதலும் பூவாய் மலர்ந்தது தன் மாமனின் மீது.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:21. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய அம்மன் கோவில் கிழக்காலை பட பாடல். 1000 பூக்கள் பூத்திருந்தாலும் மண்டபன் சூட்டிய மலர் மாலையே மங்கை இவளின் மணமாலை.
4: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ

பட்டணத்துக்கு போய் வந்த பெண்ணே, கேளடி பன்னிப்புற ராசாவின் கிராமத்து பாடலை. நிகழ்ச்சியில் இனி வருவது தாலாட்டு பட பாடல். வரிகள் புலமைப்பித்தன் இசை இளையராஜா, பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:32. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது கோகுலத்தில் சீதை படத்திற்காக அகத்தியன் வரிகளில் தேவா இசையில் SP பாலசுப்ரமணியம், தேவா KS சித்ரா பாடிய பாடல். கோகுலத்து கண்ணனுக்காக ராதிகை தேடி வந்தால் கோகுலத்திற்கு

நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ப விஜய் வரிகளில் வித்யாசாகர் இசையில் சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய தூள்பட பாடல். பலநூறு ஆசைகள் என்னிடத்தில், அவையெல்லாம் தீர்வதுதான் எப்பொழுது?

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேரம் 5:44. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது சிங்கம் 2 பட பாடல். வரிகள் விவேகா, இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடியவர்கள் ஜாவத் அலி, சைமன் மற்றும் பிரியா. காதலர் தினம் மட்டுமல்ல, காதலிப்போம் அனைத்து நாட்களிலும் மலரை சுற்றும் வண்டு போல.

நிகழ்ச்சியிலே பிச்சைக்காரன் படத்திற்காக அண்ணாமலை வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில் சுப்ரியா ஜோஷி பாடிய பாடலை கேட்கலாம். மனதில் நுழைந்து விட்டாய் எப்போதென்று நான் அறியேன், அறிந்த போது அழகாய் மலர்ந்தது காதல் பூ.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது விக்னேஷ் சிவன் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையில் சித் ஸ்ரீராம் சஞ்சனா பாடிய பாடல், டிராகன் பட பாடல். மலைத்துளி முத்தாவது போல் என்னுள் நீ விழுந்தாய் பித்தானே நான்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: காற்றில்களில் தவழ்ந்து உங்கள் இனங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கம்பிலார் டி புஷ்பலதா அவர்கள், அமுத சுரபி வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவு பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில குட்டி குட்டி குழந்தைங்க கலந்துகிட்டு உங்களுடைய திறமைகளை எங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420970722. இணைப்பு எண் 04652. குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது முல்லைச்சரம். அன்றம் தல்

0: இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் மாலை 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி. ராம்குமார். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கம்பிளார் டி. புஷ்பலதா அவர்கள். அமுத சுரபி, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள் உரையாடல். நொடிகள் சில நுட்பங்கள். மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் ஜே. ஆஸ்லின் ஜோஷி அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் கோ. கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் திரை இசை. நாளை செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள், காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் இரவு 10 மணி. நாளை காலை 8:30 சரமனோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:35 3-in-1, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் கிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இடலாக்குடி கே. இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். நாளை காலை 10:45 திரை இசை, 11:02 எக்ஸோர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனியும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வோம். நாளை பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். மொட்டுகளாய் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மலர்வது உங்களுக்காகவே. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: compatriot Akash Pal defeating Hungarian-Polish pair of Saba Andras Sanssouci and Alan Kulczycki-Zalewski 3-1 in the final. And with that, we end this news bulletin.
1: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலின் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 2025 அக்டோபர் 30 முடிவடைந்து விட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா ஒரு நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆகும். இக்கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பம் உள்ளவர்கள் தன் சுய விவரங்களுடன் வரும் செப்டம்பர் 5 மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி அக்டோபர் 31 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1 முதல் 2026 அக்டோபர் 31 வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை அலுவலர் தலைவர் தமிழ்நாடு வட்டம் சென்னை 600002 என்ற முகவரிக்கு வரும் அக்டோபர் 31 அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 மற்றும் 18 மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரைப்பிரிவு போட்டிகள் நடைபெறும். கடித உரைப்பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல் 2026 ஜனவரி 1 அன்று என் வயது 18 மேல் 18 கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பமிட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாய் வழங்கப்படும். கடிதங்களை வரும் அக்டோபர் 31 அனுப்ப வேண்டும். அதன்பின் பெறப்படும் கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். காற்றலைகள் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: ஆரம்பமாகிறது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
4: கண்டிப்பா.
3: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
4: அதுவும் பண்ணலாம்.
3: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்
4: அதுவும் தான் பிரதர்.
3: அப்போ IPO ரெக்வஸ்ட்?
4: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
5: யோனோ SBI, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
6: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
7: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
8: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
13: வெஸ்பா, ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
12: உடனடி டெலிவரி,
13: அப்டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
12: தொடர்புக்கு
13: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
14: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
15: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
14: எப்படி தெரியும்?
15: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
16: சரி சரி சரி சரி சரி சரி,
17: தட்ஸ் ரைட்.
16: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
4: நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்
5: சூரியன் போலே என தொடங்கும் கா அழகிரி இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை பாடுவோர் ராதிகா ரவிசங்கர் ஆகியோர்.

நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல். உலகங்கள் என தொடங்கும் டி கே ஜெயராமன் இசையில் குமா கிருஷ்ணன் இயற்றிய பாடலை பாடுவோர் தேவி, தீபன் சக்கரவர்த்தி ஆகியோர்.

0: आपकी सारी पेमेंट सिर्फ एक QR कोड स्कैन करके हो जाती है.
1: 10 years of UPI, digital, self-reliant, worry-free.
2: பாதி ராத்திரியில SMS ஆ?
3: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
4: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
5: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
3: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT, all banking services right at my fingertips.
8: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர்

0: டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதற்கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவடைந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மாண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இந்த சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிறுவனங்களை பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு 2,142 கோடி ரூபாய்தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை 3,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளதையும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதே செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். பாரத் பெட்ரோலியம் சார்பில் திருப்பூரில் 4 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தென்மண்டல தலைவர் திரு மகேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: திருப்பூர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு டேட்ல வந்து புதிய எல்பிஜி கனெக்ஷன் வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது புக் பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்க கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம ரீஃபில் எப்ப புக் பண்ணாலும் காலையில இருந்து நைட்டுக்குள்ள 4 மணி நேரத்தில் உங்க வீடை தேடி சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால இதுக்கு பேர் வந்துட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப், அதாவது விரைவாக உங்க வீடை தேடி வரும் சிலிண்டர்ன்றது ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்க முதல்ல ஆரம்பிக்கல. எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களால நல்ல விரைவா கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப தமிழ்நாடு மொத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 16 சிட்டிஸ் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கு, திருப்பூர் இருக்கு, ஓசூர், ஊட்டி, சென்னையிலயும் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவுகளை உரிய வகையில் பிரித்து தரவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சீனாவின் டாலியானில் நடைபெற்ற இந்த தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT. All banking services right at my fingertips.
6: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
5: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT. All banking services right at my fingertips.
6: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
7: நேரம் மாலை 6:43.
8: வட்டார வானொலி இது. வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6:43. ஆரம்பமாகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலாவதாக மூவேந்தர் படத்திற்காக அறிவுமதி வரிகளில் சிற்பி இசையில் ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது தென்காசி பட்டணம் படத்திற்காக வாலி வரிகளில் சுரேஷ் பீட்டர்ஸ் இசையில் மனோ சுஜாதா பாடிய பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: நிகழ்ச்சியில் இனி வருவது நீ வருவாய் என பட பாடல். வரிகள் ரவிசங்கர், இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியன்.

0: குமரப்பெண்மை நூற்றொன்றில் நேர்கள் கேட்டு ரசித்தது திரையிசை. தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் ஷியாமலா.
2: பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மின் கட்டமைப்புகள் உள்ளிட்ட முதலமைச்சரின் புதிய அறிவிப்புகள், செம்மஞ்சேரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான விவாதம், நேபாள பேரிடரில் தமிழர்கள் மீட்பு தொடர்பானவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் முக்கியமானவையாக இடம்பெற்றன. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்பு இன்று

சட்டப்பேரவை கூடியது. முதல் நிகழ்வாக கேள்வி நேரத்தில் தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்றல்குமார் தனது தொகுதியான கேவி குப்பத்தில் புறவழிச்சாலை அமைப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், தேனி மாவட்டத்தின் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, இதை தவிர்க்கும் பொருட்டு இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒருவழி இருவழிச்சாலைகளே அதிகம் உள்ளன. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சாலைகளில் அதிக அளவில் சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு நெடுஞ்சாலைகளுடன் பிற சாலைகளை இணைப்பது தொடர்பாக 182 சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தேவையான பகுதிகளில் புறவழிச்சாலை ஏற்படுத்துவதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டுள்ளது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். இதனையடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, சோழர் காலத்து செப்பேடுகளை நெதர்லாந்து நாட்டிலிருந்து மீட்க வேண்டும் என கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதையடுத்து தற்போது நெதர்லாந்து நாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பயணம் மேற்கொண்டபோது சோழர் காலத்து செப்பேடுகளை அந்நாட்டு அரசிடமிருந்து கேட்டுப் பெற்றுள்ளார். இந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சோழர்கால செப்பேடுகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசியுள்ளார். தமிழர்களின் தொன்மையை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசிடமிருந்து பெற்று அந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் வைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதையடுத்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தனது கும்பகோணம் தொகுதியில் 2029 நடைபெறவுள்ள மகாமகம் ஏற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன், அமைச்சராக இருப்பவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்பது மரபு என ஆட்சேபனை தெரிவித்தார். அவரை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர், மரபுகளை நானும் மதிக்கிறேன், ஆனால் அமைச்சர் கேட்டிருக்கும் கேள்வி மகாமகம் தொடர்பானது, இதற்கு பதில் கிடைத்தால் அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பேசுகையில், 2029 மகாமக திருவிழா நடைபெறவுள்ளது, இது தொடர்பாக இருமுறை அதிகாரிகளுடன் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளேன், மேலும் மகாமகம் தொடர்பாக அங்கு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள கோவில்களையும் ஆய்வு செய்து வருகிறோம். மகாமகத்திற்கான அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் உலகமே பாராட்டும் வகையில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்றார். இதையடுத்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டார். கடந்த 19 தேதி சட்டப்பேரவையில் பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருந்தோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கறவை மாடுகளுக்கான பசும் தீவனம், உலர் தீவனம், தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் பால் கொள்முதல் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் என பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்று பால் கொள்முதல் விலையை 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக மாதத்திற்கு 60 கோடி ரூபாயும் ஆண்டிற்கு 720 கோடி ரூபாயும் செலவாகும். இந்த செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசே ஈடு செய்யும் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் செமிகண்டக்டர் துறையில் அதிக அளவு முதலீட்டினை ஈர்க்கவும், மாநிலத்தின் பங்கினை கணிசமான அளவு உயர்த்திடவும், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் பார்க் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனம் மூலம் அமைக்கப்படும் என அறிவித்தார். மேலும் நிதி தொழில்நுட்ப புதுமைகளுடன் டிஜிட்டல் நிதி சேவைகளை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மற்றும் அதன் அருகில் அமைந்துள்ள மாவட்ட பகுதிகளில் முக்கிய உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் ஆய்வு மேற்கொண்டு திருச்சி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் மின் நுகர்வு அதிகரித்து வருவதால் மின் தொடரமைப்பை மேம்படுத்துவது அவசியமாகியுள்ளது. இதற்காக அரசு தொலைநோக்குடன் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் 196 புதிய துணை மின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளமுடைய புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு அலகுகளுடன் மொத்தமாக 1600 மெகாவாட் திறன்

0: கொண்ட ஒரு நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். மின் பகிர்வான கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் மின்கடத்திகள், பில்லர் பாக்ஸ், சேதமடைந்த கேபிள்கள் உள்ளிட்ட உபகரணங்களை மாற்றுதல் போன்ற பணிகள் 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டார். இதையடுத்து கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சென்னையில் உலகத்தரம் மிக்க விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்க செம்மஞ்சேரியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்க கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தோம். பரந்தூர் விமான நிலையம் போல இந்த திட்டத்தையும் ரத்து செய்வது தொடர்பாக செய்தி வெளியாகியிருப்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த 100 ஆண்டுகளாக தமிழகம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கவில்லை. தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க செய்யும் வகையில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உருவாக்க உள்ளோம். உலக தரத்திற்கு விளையாட்டுத்துறையை உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இந்த விளையாட்டு நகர திட்டத்தை ரத்து செய்யவில்லை, மறுகட்டமைப்பு செய்து வருகிறோம். 46 விளையாட்டுகள் அடங்கிய சர்வதேச அளவிலான இந்த விளையாட்டு நகரத்தை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திற்குள் பணிகளை தொடங்கி 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் நல்ல அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை ரீல்ஸாக வெளியிடுவது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கேள்வி நேரம் இல்லாததால்தான் உறுப்பினர்கள் பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தேன். ஆனால் அனைவருமே எழுந்து நின்றால் நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவை எல்லாம் ரீல்ஸாக வருவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்தபோது அங்கு வந்த இளைஞர்கள் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் அதனை பார்த்து எங்களுக்கும் அரசியலுக்கு வரவேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். அதே நேரம் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதை விட அந்த வார்த்தையை பேசாமல் இருக்க உறுப்பினர்களுக்கு சொல்லித்தரக்கூடாதா என என்னிடம் கேட்கின்றனர். உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அனைவரிடமும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். நான் கூறிய பிறகும் பலமுறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதை ஏற்காமல் நிற்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே கட்சி கொறடாக்கள் தான் அவர்களை கட்டுப்படுத்தி அவையை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆஸ்டன் பேசுகையில், பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் வேட்டி 8 முழத்திலிருந்து 4 முழமாக குறைக்கப்பட்டிருப்பது நெசவாளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இது தொடர்பான அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்த்தார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரியும் இதே கருத்தை வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி, 12 வருடங்களாக ஒரே மாதிரியான வேட்டி சேலையை கொடுத்து வருகிறார்கள். ஆகவே தரமான வேட்டி சேலை வழங்க வேண்டும் என பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வரப்பெற்றது. இதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி 4 முழம் வேட்டி, சரிகை புடவை ஆகியவை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். அதே நேரம் ஏற்கனவே நெசவாளர்கள் தயாரித்து வைத்துள்ள வேட்டி சேலைகளையும் கொள்முதல் செய்வோம் என பதிலளித்தார். இதைத் தொடர்ந்து நேபாள பேரிடரில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசினார். கடந்த 27ஆம் தேதி அமைச்சர் அதிகாரிகள் கொண்ட குழு தில்லி சென்றும், 28ஆம் தேதி மத்திய அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் 21 தமிழர்கள் நேபாளத்திலிருந்து தில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். 305 தமிழர்கள் கைலாச யாத்திரைக்கு சென்றிருந்தனர். இதில் 220 பேர் பாதுகாப்பாக உள்ளனர். 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளது. இதுவரை 2161 தொலைபேசி அழைப்புகள் உதவி மையத்திற்கு வரப்பெற்றுள்ளது. தொடர்ந்து நேபாளத்தில் தமிழர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் தூய்மைப் பணியாளர்களின் 9 அம்ச கோரிக்கை தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமைத் தொகை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, வேளாண் உழவர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீதான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமகிருஷ்ணன், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கபாண்டி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகி கத்பட், பாமக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பலர் பேசினர். 110 விதியின் கீழ் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு, பொங்கல் இலவச வேட்டி சேலை தொடர்பான அறிவிப்பு, விவாதம் தொடர்பான கருத்து மோதல்களுடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் ஷியாமலா. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் பி ராம்குமார்.

0: அரியலூர் மாவட்டம் சின்னப்பட்டா காடு கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் அண்மையில் நடைபெற்றது. முகாமில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்கள் துறைகளில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொண்டு 106 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அப்போது அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை கணக்கில் கொண்டு கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பேசும்போது,
1: எல்லாரும் வந்து குடி தண்ணீர் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியால வரவையில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா போர் சப்ளை இருக்கு போல இருக்கு, அதனால நல்ல செழுமையான ஒரு விவசாயம் பார்க்க முடியுது. மற்ற இடங்கள்ல கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி வசதி இல்ல. அதனால வந்து இந்த மக்கள்கிட்ட நான் என்ன

0: இடங்கள்ல கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி வசதி இல்ல. அதனால வந்து இந்த மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆகட்டும் தண்ணியுமே கூட கொஞ்சம் சிக்கனமா வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து மழை இல்ல, பட் கண்டிப்பா நமக்கு இந்த வருஷத்துக்கான மழை வந்து வந்திருக்கு. ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு பெய்யக்கூடிய அளவு மழை வந்து நமக்கு இருக்கு. இன்னும் வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம கிடைக்க இருக்கக்கூடிய அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை பத்திரமா வைக்கணும். ஆனா நம்ம ரோட்ல போகும்போது எல்லாம் பாக்குறோம், மக்கள் வந்து கால்நடைகளை வந்து பைப் வச்சு கழுவுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து தண்ணியை புடிச்சு வச்சு சேமிக்க பழகுங்க.
1: மத்திய அரசின் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் ADIP மற்றும் ராஷ்டிரிய வயோஸ்ரீயா யோஜனா திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வகையில் செயற்கை மூட்டைகள் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இணைந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பு மதிப்பீட்டு முகாம்கள் நடத்தப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 295 நபர்களுக்கு 25.54 லட்சம் மதிப்பில் இடுப்பு பெல்ட், சர்க்கரை நாற்காலிகள், முழங்கால் பட்டைகள், முழங்கை ஊன்றுகோல், செயற்கை கால்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி வழங்கினார். அப்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பால்வளத்துறையின் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கறவை மாடு வாங்க கடன் உதவி மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டு 22 நபர்களுக்கு ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் கறவை மாட்டு கடன் உதவிகளையும், கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள 2977 பால் உற்பத்தியாளர்களுக்கு 47 லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது,
2: விவசாயிகள் வந்து ஒரு மாடு இருந்தா போறோம் அப்படின்னாங்க, அப்படி இருக்க கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு 3-4 மாடு இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல வருமானமா இருக்க முடியும். ஏன்னா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சதுன்னா இன்னொரு மாடு சும்மா இருக்க முடியாது இல்ல, அந்த மாடு பால் கறக்கும். சோ மாத்தி மாத்தி இருக்கணும். அதனால வந்து ஒரு 3-4 மாடு இருக்கும்பொழுது வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாணம் வந்து நல்ல எருவா நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம நிலத்துக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கும். எல்லாத்த விட வந்து நீங்க ஆவின் மூலமா கூட்டுற ஒன்றியத்துல நீங்க வந்து பால் எல்லாம் வந்து செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆயிடுங்க. இதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து கேன் கிடைக்கும், வேற ஏதாவது சப்சிடிஸ் ஏதாவது கிடைக்கலாம். லோன் வந்து 5%ல கொடுக்கறோம். அத வந்து இப்ப இவங்க மூலமா வந்தாதான் அது கிடைக்கும். இல்லைன்னா வெளியில வாங்கும் பொழுது கும்போது அந்த மாதிரி வாங்குவோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து பணம் இல்லாம ஒரு செவல மாடு பிடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல மாடு வந்து வளர்த்து கால்நடைகளுக்கான ஒரு வளமும் இருக்கணும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அதே மாதிரி ஆவின் மூலமாவே கூட வந்து தீவனம் எல்லாம், பசு தீவனம் எல்லாம் கொடுப்பாங்க, மினரல் மிக்சர்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்து உங்க மாடுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்து நல்லபடியா பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும். அதன் மூலமா நீங்க எல்லாரும் வந்து வருமானத்தை பெருக்கி நல்லா இருக்கணும் நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்.
1: அரியலூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலுவலக சார்பில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அண்ணாசிலை அருகில் அண்மையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர்.
3: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் இன்று பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தினார். ஈரானுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுகளின் போது திரு நரேந்திர மோடி கூறினார். இதன் பின்னர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜைதே ஷாப்ரோவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார்.

சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வேளாண்மை, கட்டமைப்பு, விளையாட்டு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த சாதனைக்கு நாட்டு மக்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தாருடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் வாகனத்துறை திறன் மேம்பாட்டு குழுமத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வாகன உற்பத்தி துறையின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல் கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 47 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான முறையீட்டு விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மீன்வளத்துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று லட்சத்தீவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக நீண்ட காலம் நீடித்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தகுதியான குடும்பத்தினருக்கு மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் அமர்வு இதற்கான உத்தரவு

0: உத்தரவினை பிறப்பித்தது. அரசு பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியல் சாசன விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய தகுதியின்றி இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுவது அரசியல் சாசன பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு காந்தி நகரில் நடைபெறவுள்ளதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திரு புபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். மத்தியம் கிராமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அதனை வலுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மணிப்பூரில் நாளை தொடங்குவதாக இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகளின் முதல்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிகஞ்சில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆந்திரா, மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிரியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 86வது நிமிடத்தில் ஷமி சிங்கமையும் கோல் அடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வாள்வீச்சு பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவேனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.10. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க.

0: அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. மழை இருப்பதால் ஒரு வருட பருவமான லவங்கப்பட்டி மரக்கன்றுகளை நடவு செய்யலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். அன்னாசியில் காயின் அடிப்பாகத்தில் நிறமாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். பலத்த காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வாழ் நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெற்பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களை கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சி அடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வாழ்நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. வாழ்நெல்லினை கட்டுப்படுத்தும் முறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உரப்பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40-45 நாளில் உழுதால் வாழ்நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களை நெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்நெல் களையினை முற்றிலும் ஒழித்துவிடலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம், கம்பிளார் டி புஷ்பலதா அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயிகள் விவசாய விளைபொருட்களை இடைத்தரகர் மூலம் அந்த விளைபொருட்களை விற்பனை செய்யாமல் நேரடியாக அதை சந்தைப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.

0: இப்பொழுது விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கம்பிளார் டி புஷ்பலதா அவர்கள்.
1: அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: அம்மா, விவசாய தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் வந்து நீங்க செய்யறீங்க?
2: இயற்கை விவசாயத்தில் வந்து அனுபவம் இருக்கு. இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு இயற்கை விவசாயம்னு சொல்லும்போது ஆர்யூசின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அங்கே நாங்கள் பயிற்சி எடுத்தோம். பயிற்சி எடுத்துட்டு மாடித்தோட்டம் வச்சுருந்தேன். இப்போ வந்து வீட்டுக்கு பேக்கில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வந்து காய்கறிகள், வாழை, தென்னை, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நான் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து ஆர்வம் காட்டுறேன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருடத்தை அனுபவங்கள் இருக்கும் இந்த இயற்கை விவசாயத்தில்?
2: 15 வருஷம் அனுபவம்.
1: கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வந்து இயற்கை விவசாயத்தில் அனுபவம் இருக்கும். அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது நீங்கள் ரசாயன உரங்கள் தான் வந்து விவசாயங்க வந்து சாகுபடி செய்தீங்க?
2: இல்லை, சின்ன வயசுல இருந்தே இயற்கை விவசாயம் தான். தோட்டத்துக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை தான் தோட்டத்தில் கொண்டு போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ரசாயன உரத்துக்கு தெரியலை. இயற்கை உரம் தான், தொழு உரமும் இலை தழைகள், மண்புழு உரம், கம்போஸ்ட், அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். பூச்சிக்கு இருந்தால் கூட மூலிகை பூச்சி விரட்டி தான்.
1: இது இது சில விவசாயிகளுடைய தோட்டங்களை போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா?
2: பார்த்துருக்கு, நிறைய விவசாயிகளுடைய தோட்டங்கள் பார்த்துருக்கோம். அங்கே அவங்க எப்படியே பயிர் பண்ணுறாங்க, கலப்பினமாக பயிர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்க தோட்டத்தை பார்த்து தான் நாங்களும் அதை இதை மாதிரி பண்ணால் நம்ம கொஞ்சம் இடத்துலையே நம்ம வருவாய் ஈட்டலாம் அப்படின்னு உள்ள மனசில் ஒரு எண்ணம் தோன்றி தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ ஒரு பயிரை மட்டும் நம்பிராமல் வந்து பல பயிர்களை வந்து சாகுபடி செய்து அதனுடைய விளைச்சலை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க.
2: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வாழை கூட வந்து சாகுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கீங்க?
2: ஏத்தம் இருக்கு, சிவப்பு இருக்கு, பாளையங்கொட்டா, ரசகதளி.
1: அப்போ வாழையிலையும் பார்க்கும்போது பல ரகங்கள் வந்து தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கீங்க.
2: அது எங்கள் தோட்டத்திலே ஒன்று ஒன்று ரெண்டு நம்ம வீட்டுக்கு தேவையான ரகங்களை வச்சிருக்கோம். நிறைய வைக்க இல்லைன்னாலும் ஒன்று ரெண்டு நம்ம தேவை இருக்கக்கூடிய இடத்தை அனுசரித்து அந்த மாதிரி வச்சுருக்கோம்.
1: இது காய்கறிகள் கூட வந்து சாகுபடி செய்திருக்கீங்களா?
2: ஆமாம், காய்கறியில் வந்து வெண்டை இருக்கு, கத்தரி, தக்காளி, பச்சை மிளகு இருக்கு, கீரை இருக்கு.
1: கீரைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி? தண்டங்கீரை இல்லை பசலக்கீரை?
2: தண்டுக்கீரை.
1: தண்டங்கீரை தான் வளர்க்குறீங்க. இந்த மாதிரி கீரைகளுடைய விதைகளாகட்டும் இந்த காய்கறிகளுடைய விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
2: நாங்கள் வந்து முன்னோடி விவசாயிகள் வந்து விதைகள் பரிமாற்றம் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய விதைகளை நாங்கள் மற்ற விவசாயிகளுக்கு கொடுப்போம். அவங்கள்ட்ட ஏதாவது புது ரகங்கள் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து தந்துடுவாங்க, அதை வந்து நாங்கள் பயிர் பண்ணுவோம்.
1: இப்போ விதைக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கும்போ அந்த விதை இப்போ கத்திரியாகட்டும், அந்த கத்திரியிலேருந்து நீங்கள் அந்த விதைகள் எடுக்கணும்னு பார்க்க முடியும். எப்படிப்பட்ட அந்த தரமான விதைக்காக நீங்கள் அந்த கத்திரிக்காயை விட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
2: தரமாக இருக்குன்னா பெரிய காயாக இருக்கும். பெரிய காயை வந்து நாங்கள் அதுக்கு விதைக்கெண்ணெய் விட்டுருவோம். விட்டுட்டு அது பழுத்ததுக்கப்புறம் அதை விதைக்காகவே எடுத்து அதை உணர வைத்து உலர்ந்து அதை வந்து தனியாக சேகரித்து எடுத்துருவோம்.
1: இப்போ அது நடைமுறையுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து உடனே அந்த விதைகளை எடுத்து நீங்கள் நடவு செய்கிறீங்களா, இல்லை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிஞ்ச பிறகு தானே நீங்கள் அந்த விதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் நடவு செய்கிறீங்க?
2: ஆமாம், அதுக்கப்புறம் தான் அதை காய வச்சு வச்சுட்டு அந்த பருவம் வரும்போது
1: அந்த விதையினுடைய உறக்க நிலைமை தாண்டின பிறகு தான் வந்து நீங்கள் வந்து அந்த விதையை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
2: ஆமாம்.
1: விதைகள் போடுற விதம்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் போடுறீங்க? இப்போ வந்து கத்திரின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த ஒரு குழியில் வந்து விதைகள் போட்டு பண்ணுறதா, இல்லை வந்து முதல்ல வந்து விதைகள் போட்டுட்டு நாற்றுகள் பிடுங்கி நீங்கள் நடுறது தானா?
2: விதையை போட்டு நாற்று பிடுங்கி ஒவ்வொரு குழியிலையா வச்சு நடுறது.
1: அது எப்படி நீங்க அந்த விதைகள் போடுறீங்க? தூர விதம்னு பார்க்கும்போது எப்படி தூவி எடுக்கிறீங்க?
2: அது வந்து நம்ம சேர்த்து போடும்போது வந்து நிறைய கூட்டமா விழும், அதனால வந்து அது தனித்தனியா விழணுங்கிறதுக்காக கொஞ்சம் மணல் நாங்க சேர்த்து கலந்து அதை வந்து விதைச்சிருவோம். அப்ப வந்து அது கொஞ்சம் விரிஞ்சு கிடைக்கும், அந்த தை வந்து தரமா கிடைக்கும். அதுல இருந்து நாற்று பிடுங்கி ஒவ்வொரு குழியிலையா வச்சிருவோம்.
1: இது இது அந்த நிலத்தை வந்து நீங்க பண்படுத்துறன்னு பார்க்கும்போது எப்படி பண்படுத்தி எடுக்கிறீங்க?
2: முதல்ல வந்து நாங்கள் வந்து நல்லா கிளச்சிருவோம், பூமியை வந்து நல்லா கிளச்சி அதுக்கப்புறம் கம்போஸ்ட், ஏற்கனவே நான் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகளை வந்து மக்கி வச்சிருப்பேன், போட்டு போட்டு வச்சிருப்பேன் பக்கெட்டில். அப்போ அந்த உரத்தை தான் எடுத்து என்ன பண்ணுவேன்னா அந்த குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்றை நட்டு விட்டுருவோம், அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து வந்துடும்.
1: இது வெண்டை விதைகளாகட்டும்,
2: வெண்டை குழியிலேயே விதையை போட்டுருவோம்.
1: வெண்டை வந்து குழியில
2: குழியிலேயே விதையை போட்டுரும்.
1: இப்போ கத்திரி வளதனை எல்லாம் பார்க்கும்போது நீங்க விதைகள் போட்டுட்டு நாற்றுகளை பிடுங்கி நீங்க நடுறது, அது இது வெண்டைன்னு பார்க்கும்போது குழியில தான் விதை,
2: பாகக்காய், புடலங்காய் அதெல்லாமே வந்து குழியில விதையை போட்டு நம்ம
1: இதெல்லாமே வந்து நீங்க கலப்பாட்டு தான் பயிர் சாகுபடி செய்யறீங்க.
2: இப்போ
1: இந்த வாழை கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க? இப்போ உங்கள்ட்ட என்ன வாழை ரகத்திலிருந்து அதுல இருந்து தேர்ந்தெடுக்கிறதா, இல்ல அந்த மாற்று ரகங்கள் இந்த விவசாயிட்டு நீங்க வாங்குறது தானா?
2: ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நம்ம அதை எடுத்துட்டு அடுத்துக்கு அப்புறம் வந்து மாற்று வேற விவசாயிகள்ட்டு தரமான

0: கன்றுகளை வாங்கி வச்சிருவோம்.
1: இப்போ எவ்வளோ இடைவெளி கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் தென்னைக்கிடையில் வந்து ஊடு பேராட்டு இந்த வாழை சாகுபடி செய்யும்போது போதிய இடைவெளின்னு பார்க்கும்போது எவ்வளோ இடைவெளி கொடுக்குறீங்க?
0: சிவப்புக்கெல்லாம் 10 அடிக்கு ஒன்று அப்படியே தான் வைக்கிறோம். கலப்பாக வைக்கிறோம், அப்படி ரொம்ப அப்படி நெருக்கமாக இல்லாமல் அங்கங்கேயா. அதுக்கிடையில் வேற மரங்களும் நிற்கும்.
1: என்னென்ன மரங்கள் வச்சிருக்கீங்க?
0: பலா இருக்கு, மா இருக்கு, ரம்புட்டான் இருக்கு, ஸ்டார் புளிச்சி இருக்கு, ஜாம்பா இருக்கு, இப்படி பல ரகமான ஃப்ரூட்ஸுகளும் இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ரன் பண்ணி கொண்டு போற அளவுக்கு
1: பழப்பயிர் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க. ஆமா, இப்ப பலா இல்ல பொறுத்தால பாக்கும்போது அது ஒட்டு ரகங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்களா, இல்ல வந்து நாட்டு ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்களா?
0: நாட்டு ரகம் தான். நாட்டு ரகத்திலே வந்து குளன் ஒன்று இருக்கு, வரைக்க அந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி இருக்கு. மாவுல கற்கண்டு வரிக்கை ஒன்று இருக்கு, செங்கா வரிக்கை இருக்கு, அடுத்து சப்போட்டா இருக்கு. சப்போட்டாலே இப்ப காய் இருக்கு, ரம்புட்டான் இருக்கு, இப்ப வந்து பருவம் காய் இப்ப பழுத்துட்டு இருக்கு, காய் இருக்கு நிறைய இருக்கு. புளிச்சியிலையும் வந்து எப்பவுமே இருக்கும், பிஞ்சி பூ பிஞ்சி பழம் அப்படின்னு அப்படி இருக்கும், இப்பவும் இருக்கு.
1: இப்ப நீங்க சொன்னீங்க பலாவில் வந்து கூழன் சக்கையும் வச்சிருக்கீங்க, அதுல வந்து வரிக்க சக்கையும் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப அந்த கூழனை பொறுத்தல பார்க்கும் வந்து அதிக அளவுல வந்து பயன்பாட்டுக்கு வந்து குறைவாக தான் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த பலா காயை வந்து நீங்க என்ன பண்றீங்க?
0: வியாபாரிகள் வர்றாங்க, வியாபாரிகளுக்கு அதை வந்து மொத்தமாக கொடுத்துருவேன்.
1: அது எதுக்காக பயன்படுத்துறாங்க?
0: அவங்க வந்து கூட்டுக்கு எடுக்கிறாங்க, சின்ன சக்கையை வந்து கூட்டுக்கு எடுக்கிறாங்க, பெருசா இருந்துச்சுன்னா ஜிப்ஸுக்கு எடுக்கிறாங்க. அவங்க அந்த ரகத்துக்கு கணக்கு பண்ணி வர்றாங்க. அப்ப அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி மேனா மேக்சிமம் வந்து கூட்டுக்கு எடுக்கிறாங்க.
1: கூட்டுக்கு உள்ள பருவம்னு பார்க்கும்போது பல காய் வந்த பருவம் எத்தனை நாள் பருவம் அவங்க எடுக்கிறாங்க?
0: அவங்க 1 கிலோ பருவம்,
1: 1 கிலோ
0: ஒரு கிலோ அந்த காய் வந்து 1 கிலோ இருக்கணும், அந்த அளவுக்குள்ளதான் பறிக்கிறாங்க.
1: இது 1 கிலோ வந்த பருவம் வந்து அது காயினுடைய விலைன்னு பார்க்கும்போது எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குறாங்க?
0: அந்த சீசனை பொறுத்து, சில சீசன்ல 10 ரூபா வச்சு வாங்குறாங்க, ஒரு காய்க்கு 10 ரூபா வச்சு வாங்குறாங்க. சில சீசன்ல வந்து 20 ரூபா வச்சே வாங்குறாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு, 2 ஸ்டெப்பா வந்து வாங்கினாங்க, 1400 ரூபா எனக்கு கிடைச்சிச்சு
1: ஒரு மரத்துல
0: இருந்தே. அது வந்து ஒரு காய் வந்து 20 ரூபா வச்சு வாங்கினாங்க, அதனாலதான் அவ்வளவு கிடைச்சது. மத்தபடி இனி ஒரு சீசன் வரும்போது 10 ரூபா வச்சு வாங்குவாங்க. இதே இது வரைக்க சக்கைன்னா ரொம்ப நல்ல ரேட்டு கிடைக்குது.
1: பழத்துக்காக
0: அவங்க யூஸ் பண்றாங்க. அது வந்து சக்கையோட தரத்தை பொறுத்து அவங்க காசு நிர்ணயம் பண்றாங்க.
1: அது வந்து ஒரு சக்கையினுடைய கிளையை பொறுத்து பண்றாங்களா, இல்ல ஒரு சக்கையினுடைய தரத்தை பொறுத்து பண்றாங்களா?
0: தரத்தை பொறுத்து தான், அது அளவு இருக்கும். அதை பார்த்து சிலது வந்து பெருசா இருந்தாலும் மெக்கா இருக்கும், ஒரு சைடு மெக்கா இருக்கும், ஒரு சைடு இருந்தாலும் சக்கையோட தரத்தை பார்த்து அவங்க விலை.
1: இப்போ பழத்துக்காக பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது அது வந்து பழுத்த பிறகு நீங்க கொடுக்குறீங்களா, இல்ல அது விளைச்சலான பிறகு நீங்க கொடுக்குறீங்களா?
0: விளைச்சல்லே பறிச்சிட்டு போயிருவாங்க. பழுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தா அவங்க கொண்டு போய் 2 நாள் வைக்கும் போது வேஸ்ட் ஆயிரும். அதனால அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அவங்க ரெகுலரா வர்றவங்க தான், அவங்களுக்கு தெரியும். அப்ப வந்து அந்தந்த பருவத்துக்கு அவங்க வந்து கேட்பாங்க, நம்ம கொடுக்கறதா இருந்தா பறிச்சுக்கிடுங்கன்னு சொல்லும் போது அவங்க
1: ஒவ்வொரு ஆண்டு அந்த சீசனுக்கு அனுசரிச்சு அவங்க வந்துட்டு போவாங்க.
0: நிறைய பேர் வர்றாங்க. இப்போ
1: இது போக நீங்க ஒரு சொன்னீங்க வந்து ரம்புட்டான் கூட வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்ப ரம்புட்டானை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எங்கிருந்து அந்த நாற்றுகளை வாங்கி வச்சு நட்ட அனுபவங்கள்?
0: அங்க வந்து எரிமேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம் பாக்குறதுக்கு வேண்டி போனோம்
1: கேரளாவில
0: ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்ப அங்க இருந்து அந்த தோட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க நிறைய இருந்துச்சு, அதை பார்த்து அப்ப அவங்களே கன்று வச்சிருந்தாங்க, ஒட்டு கன்று வச்சிருந்தாங்க. அப்ப அங்கே இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வந்து அந்த கன்றினுடைய விலை 350 ரூபா, ஒரு கன்றுடைய
1: விலை
0: 350 ரூபா. 3 வருஷத்துலயே எனக்கு காய்க்க தொடங்கி விட்டு. இப்போ இந்த வருஷம் கூட என் மகா சென்னையில இருக்கு, அவளுக்கு வந்து ஒரு 4 கிலோ பறிச்சு கொடுத்து விட்டுட்டேன். திரும்ப இப்பவும் அடுத்த 2வது அட்டு இப்ப பருவத்துக்கு இருக்கு.
1: அது பழத்தினுடைய சுவையை பொறுத்தவரை பக்கம் எப்படி இருக்கு?
0: இது வரைக்க இதுலயும் வந்து வரைக்க கூழன் 2 வெரைட்டி இருக்கு.
1: ரம்புட்டான்ல வந்து வரைக்கையும் கூழனும் இருக்கு.
0: 2 வெரைட்டி இருக்கு.
1: அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்?
0: சாப்பிடும் போதுதான் தெரியும், அது மத்தபடி நம்ம பார்க்கும்போது தெரியாது. வரைக்க வந்து நம்ம அடுத்து நம்ம சாப்பிடலாம், அது வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், கொட்டையில எதுவுமே ஒட்டாது, அது அடைத்து சாப்பிடலாம். ஆனால் கூழனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்தாலும் அந்த கொட்டையில இருந்து வரவே செய்யாது,
1: அந்த விதையிலேருந்து வராது.
0: அது சூப்பி சூப்பி அப்படி ரொம்ப
1: அப்படிதான் வந்து நம்ம அந்த வரிக்கை கூழனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
0: அடுத்து 2 கலர்லயும் இருக்குது, மஞ்சையும் இருக்கு, சோப்பும் இருக்கு, 2 கலரும் இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கிறது வந்து சோப்பு வரைக்கே
1: நல்ல டேஸ்டா. அது சீசனுக்கு காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்ல ஆண்டு முழுவதும் காய்க்க வாய்ப்பு இருக்குமா?
0: சீசனுக்கு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இப்போதைக்கு வந்து அது சீசன். இதுல 1 மாசம் முன்ன பின்ன ஆகலாம், மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் தான் அதோட சீசன்.
1: இது பலா மரத்துக்கு ஆகட்டும், இதே போல ரம்புட்டான் மரத்துகளுக்கெல்லாம் வந்து நீங்க கவாத்து அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்குமா?
0: கம்பாத்து பண்ணி விட்டாச்சுன்னா ரொம்பவே அது கிளைகள் விட்டு ரொம்ப படறக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ரம்பூட்டானில் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த காய் முடிஞ்சதும் அந்த கொண்டையோட

0: ஒடிச்சு எடுத்துருவேன். அந்த காய் வந்து கொத்து கொத்தா தான் காய்க்கும். அப்போ அந்த கொத்தோடே ஒடிச்சு எடுக்கும்போது திரும்ப அதில் கிளை வந்து ரெண்டு மூணு கிளை அப்படி சைட்லண்டே வந்துடும், வந்து திரும்ப அது படர்ந்து காய் நிறைய பிடிக்கும்.
1: இப்போ அந்த அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த கொம்புகள் எல்லாம் வந்து ஒடிச்சு விட்றீங்க?
0: ஆமாம்.
1: ஒடிச்சு விட்டா போதுமா இல்லை நம்ம கத்தினால வெட்டி விட்டாலே போதுமா?
0: நான் வந்து ஒடிச்சே தான் விடுறேன், ஏன்னா உயிரை எல்லாம் நமக்கு ஏறி வெட்ட முடியாது, அதனால தோட்டம் வச்சு நம்ம பறிக்கும் போதே ஒடிச்சு எடுத்துருவேன்.
1: இது போக நீங்க சொன்னீங்க மாமரம் கூட வச்சிருக்கீங்க, மாமரத்துல கூட வந்து செங்க வரிக்கை கற்கண்டு வரிக்கை கூட வந்து நட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, இப்ப அந்த ரகங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா?
0: ஆ, கண்டுபிடிக்கலாம். அது வந்து செங்காவரிக்கை வந்து இலையை பார்த்தே கண்டுபிடிக்கலாம், கற்கண்டு வரிக்கையும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து பழத்துக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முன்னாடி வந்து எங்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அது வந்து ரேர் ஆகிடுச்சு. அந்த இது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும்.
1: அந்த கற்கண்டு வரிக்கை.
0: ஆமாம், அதனால தான் நான் அதை வந்து அழிக்காமல் விட்டுருக்கேன். அது வருஷா வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு விதைகளை எடுத்து எங்கள் சங்கத்துக்கு வந்து ஒரு 10 பேருக்காவது கொடுக்குறேன். பழமாவே கொண்டு போயிடுவேன், ஒரு 10 மாங்கு எடுத்து கொண்டு போயிடுவேன், 10 பேருக்கு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு சொல்லுவேன், நீங்கள் இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு விதையை மட்டும் நீங்கள் அடுத்தது குறுக்க வச்சு தை எடுத்துக்கோங்க. இந்த வெரைட்டி வந்து நமக்கு எப்பவுமே அழியக்கூடாது, எங்கேயாவது ஒவ்வொருத்தங்களுக்காவது நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன்.
1: இந்த மாதிரி ரகங்கள் வந்து அழியாம நீங்க பாதுகாத்து கொடுக்குறீங்க அந்த விவசாயிகளுக்கு.
0: ஆமா.
1: செங்கவரிக்கெல்லாம் அதனுடைய சுவையெல்லாம் எப்படி இருக்கு?
0: செங்கவரிக்கும் நல்லா இருக்கு, ஆனா அது வந்து எங்களுக்கு வந்து ஓகி புயல்ல வந்து அங்கே இருந்து சங்கத்துல இருந்து தந்தாங்க ஆளுக்கு 2 கண்ணு. அதில் வந்து அது ஒட்டு ஒட்டு ரகம், அது இப்போதான் காய் தொடங்கி இருக்கு.
1: இது வந்து காய்கறிகள் ஆகட்டும் பழங்கள் வந்து சாகுபடி செய்யுங்க. இது இது நீங்க கால்நடைகள் கூட வளர்க்குறீங்களா?
0: கால்நடை வளர்த்துட்டு இருந்தேன், ஆடு வச்சிருந்தேன். இப்போ ஆடு இடையில ஒரு நோய் வந்து, அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கோழி வச்சிருக்கேன். கோழி ஒரு 50 கோழி இப்போ வாங்கி விட்டுருக்கேன். அது முட்டை இடக்கூடிய பருவத்தில் இருக்கு இப்போ கூட. அதுக்கு அதை சுற்றி அதுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த கோழிகள் வெளியே போ, பூனை வந்து ரொம்ப பிடிச்சி முதல்ல நின்ன கோழி எல்லாமே பூனை தான் கொண்டு போயிட்டு இருந்து.
1: பூனைன்னு பார்க்கும்போது சாதா பூனையா காட்டுப்பூனை?
0: காட்டுப்பூனை கொண்டு போயிட்டு இருந்து, அதில் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை இது பண்ணிட்டு இப்போ வந்து வீடு காம்பவுண்டு கட்டி உள்ள விட்டு வளர்க்குறது மாதிரி இப்போ 50 கோழி வாங்கி விட்டுருக்கேன். இப்போ இனி அடுத்து வந்து இனி வந்து இதை நம்ம இனப்பெருக்கம் செய்து அப்படி, ஏன்னா வெளியே நின்று வாங்கும்போது எப்பவுமே நம்ம வாங்கி விடும்போது அது வந்து நமக்கு ரொம்ப லாபம் இல்லை, நம்மளாவே இனப்பெருக்கம் பண்ணும்போது அந்த கோழியில் வந்து ரொம்ப லாபம் இருக்கு.
1: இப்போ நீங்கள் வளர்க்குறதுன்னு பார்க்கும்போது நாட்டுக்கோழி வளர்க்குறீங்களா இல்லை கருங்கோழி இந்த மாதிரி கோழிகள் வளர்க்குறீங்களா?
0: நாட்டுக்கோழி.
1: நாட்டுக்கோழி தான். எங்கேருந்து வாங்குறீங்க?
0: பக்கத்திலேயே ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுலேருந்து 50 கோழி வாங்கினேன்.
1: அது வந்து குஞ்சு கோழியா வாங்கினீங்களா இல்ல பெரிய கோழியாட்டு
0: வாங்கினீங்க? இல்ல, 3 மாசான கோழி வாங்கினேன். இப்ப வந்து அது முட்டை போட அந்த ஸ்டேஜ். இனி முட்டை போட்டுருதுன்னா நம்ம அடுத்தது இனப்பெருக்கம் பண்ணிடுவோம்.
1: இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 கோழி இருக்கு நாட்டுக்கோழி, அதுல வந்து எத்தனை சேவல் கோழி வந்து வச்சிருக்கீங்க?
0: சேவல் வந்து இப்ப அதிகமா இருக்குது, ஆனா அதுல வந்து இப்ப வந்து 5-5 கோழியா இப்ப பிடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அது இப்போ 240-250 ரூபா போட்டு எடுக்கிறாங்க. அப்ப மேக்சிமம் வந்து 2 கிலோ 2.5 கிலோ இடம் இருக்கு. இதுக்கு விடுறது வந்து ஒரு 3 சேவல் தான் விடணும், ஏன்னா ஒரு 20 பிடையிட்ட தான் இருக்கும். அப்போ ஒரு 3 சேவலை விட்டுட்டு மீதியை வந்து கொடுத்துடணும்.
1: இதனுடைய கூடுகள் அமைப்பு வந்து எப்படி அமைச்சு வச்சிருக்கீங்க?
0: நான் வந்து ஒரு ரூமு மாதிரியே வச்சிருக்கேன், ரூமு மாதிரி அதுக்குள்ளே நின்றோம், 8x8 ரூமு அதுலதான் இப்ப விட்டுருக்கு.
1: அது வந்து நீங்க மேய்ச்சலுக்கு விட்டுறீங்களா இல்ல அந்த வலை மாதிரி போட்டு விட்டுறது தானா?
0: இப்போ வந்து இனி எனக்கு வந்து அதில் ஒரு 7.5 சென்ட் இருக்கு, அதில் தான் காம்பவுண்டு கட்டியிருக்கேன். அதில் வந்து இனி மேய்ச்சலுக்கே விட்டுருவேன், மேய்ச்சலுக்கு விட்டுருவேன். இப்போ வெளியில இருந்து தான் புல் இலை இதெல்லாம் கொண்டு வந்து போடுறேன். போடும்போது அது கொத்தி சாப்பிடுது. அடுத்து தீவனம் வாங்கி வைக்கிறேன், மற்றபடி அரிசி அப்படி போடும்.
1: இப்போ உணவுகள்னு பார்க்கும்போது எந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க களப்பாட்டு?
0: இப்போ கோழி தீவனம் வாங்கி வைக்கிறேன், மற்றபடி அரிசி, அரிசி சோறு மீதி வரக்கூடிய வீட்டில் வரக்கூடிய மீதி கழிவுகள், அடுத்து இலை இலையும் புல்லு புல்லெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து போட்டுறேன்.
1: இப்போ இந்த காய்கறிகள் ஆகட்டும் அதே போல் இந்த பழ வகைகள் ஆகட்டும் இதை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? நீங்கள் அந்த சீசனுக்கு வரும்போது வந்து மொத்தமாக மதிச்சு அப்படி கொடுக்குறதானா இல்லை வந்து கிலோ கணக்கில் கொடுக்குற அனுபவங்கள் தானா?
0: கிலோ கணக்கில் கடையிலே வச்சு கிலோ கணக்கில் அப்படி கொடுக்குறது தான், ஏன்னா விரும்பி வந்து கேட்குறாங்க, கேட்குறவங்களுக்கு நிறுத்து அப்படி கொடுக்கறது 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ அப்படின்னு.
1: இது வந்து நீங்க அந்த மாமரத்திலிருந்து பறிச்சு மாங்காய பழுக்க வச்சு நீங்க அப்படி கொடுக்கறது?
0: மரத்திலே பழுக்க விட்டு பறிச்சு கொடுக்குறோம், பழுக்க வைக்கல, மரத்திலே நின்று பழுக்குது. பழுக்கும் போது அது வந்து அந்த டேஸ்ட் தனியா இருக்கும். அப்ப அதனாலதான் விரும்பி இப்ப வந்து கேக்குறாங்களா, அவங்களுக்கு உடனே 5.5 கிலோ பறிச்சு நிறுத்து கொடுத்துருக்கோம்.
1: பறிக்கிறதுக்கு அந்த கருவிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க?
0: இருக்கு, வலை இருக்கு, தோட்டையில வலை கட்டி வச்சிருக்கோம். மாடிக்கு மேலதான், மாடிக்கு மேல அப்படி படந்து கிடக்குது, கீழே நின்று கூட எட்டும் அப்படியும் பறிச்சு கொடுப்போம். இல்ல கொஞ்சம் உசரமா நிக்கிறத வந்து தோட்டம் வச்சு பறிச்சு அவங்க பழமும் பச்சையும் மட்டும் கலந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ அவங்க சாப்பிட சாப்பிட எதுவுமே வேஸ்ட் போகாது.

0: பழக்க பழக்க சாப்பிட்டுருவாங்க.
1: இது இது பலா அந்த மாதிரி ரகங்களை எல்லாம் பொறுத்தவரை பார்க்கமா,
0: பலா வந்து வெளியே கொடுக்கறது தான், அவங்க வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ரம்புட்டானும் மாங்காவும் வீட்டில் கேட்டு கொடுக்குறது.
1: இப்போ இந்த வாழைக்கொலை எந்த மாதிரி எல்லாம்
0: அது நாங்கள் கடைக்கே யூஸ் பண்ணுறோம்.
1: கடையும் வச்சுருக்கீங்க?
0: கடை வச்சுருக்கோம், கடையிலேயே யூஸ் பண்ணிடுவோம்.
1: அப்போ நீங்கள் கிடைக்கிற அந்த காய்கறிகள் ஆகட்டும், அந்த பழங்கள் முட்டைகள் எல்லாம் வந்து நீங்கள் கடையிலேயே வந்து விற்பனை செய்துருவோம்?
0: கடையிலேயே, ஆமாம், நாங்கள் கடை வச்சுருக்கோம், அதுலேயே வந்து முட்டையும் கடைக்கு எடுத்துருவோம், பழங்களும் கடையிலேயே வச்சு சேல் பண்ணிடுவோம்.
1: எப்படி நீங்கள் இயற்கை முறையில் வந்து நீங்கள் அந்த சாகுபடி செய்யுமா, அந்த பழத்தினோட சுவையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்குது?
0: நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், அதனால தான் விரும்பி வாங்குறாங்க. பழமாக இருக்குது, எதுவுமே வேஸ்ட்டு போகாது. ஒரு காய் கூட இது வரைக்கும் வேஸ்ட்டு போனதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம கொலையாக இருக்கட்டும், எடுத்து கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு போவாங்க. தூரத்தில் இண்டெல்லாம் வருவாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த பழ வர்க்கங்களாகட்டும் வந்து கேட்டு கேட்டு வாங்குவாங்க. நிற்கிதா நிற்கிதா நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் வாங்குறவங்க அடுத்த வருஷம் அதுக்கு முன்னாடியே கேட்டு வச்சுருவாங்க, என்ன இத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி.
1: இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பூச்சி விரட்டிகள் இந்த மருந்துகள் தயார் பண்ணி நாங்கள் வந்து அடிக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பூச்சி விரட்டிகளை அடித்து நீங்கள் அந்த பயிர்கள் அந்த நோய்களாக பூச்சிகள்
0: இஞ்சி பூண்டு பச்சை மிளகு இது மூணும் ஒரே சம அளவுக்கு எடுத்து அதை மிக்சியில் அடிச்சு தண்ணியில கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கறோம்.
1: அது என்ன அளவுல நம்ம தண்ணீர் விட்டு அடிக்க வேண்டியிருக்கும்?
0: 10 மில்லி 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி விட்டு அடிச்சிட்டு இருக்கோம்.
1: அது எந்த மாதிரி டைம்ல நீங்க அடிக்கிறீங்க?
0: காலையில, காலையில அடிச்சிருவோம். ஏன்னா காலையில தான் நம்ம போய் பார்க்கும்போது தான் அது அழகாக உருட்டி சுருட்டி வச்சிருக்கோம். அந்த நேரம் நம்ம பார்த்து அடிச்சு விட்டோம்னா
1: அது நம்ம தொடர்ச்சி அடிக்கணுமா, இல்லை ஒரு 5 நாள் விட்டு 10 நாள் விட்டு நம்ம அடிச்சா போதுமா?
0: சுருட்டி இருக்கக்கூடிய அந்த எப்போ இருக்குதோ அந்த டைம்ல சும்மா நம்ம அடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த புழு வருது நம்ம அப்படி இருக்குன்னா.
1: இப்போ இந்த புழு இந்த மாதிரி தாக்குதல் இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த இஞ்சி கரைசலை வந்து நீங்கள் தெளிக்கிறீங்க. இது எது நோய்கள் அந்த மாதிரி இருந்தேன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கரைசலை வந்து நீங்கள் தெளிக்கிறீங்க?
0: இது வரைக்கும் நோய்களாட்டு பெருசாக தாக்குனது கிடையாது, அதனால பெருசாக தான் அதுக்குள்ள இது பண்ணலை. மற்றபடி இந்த இயற்கை இதில் வந்து சாணம் இலைத்தலைகள் எல்லாம் போட்டு வந்து ஊற வச்சு மாட்டு மூத்திரம் இதெல்லாம் வச்சு ஊற வச்சு நாங்கள் வந்து அது ஒரு ஊக்கி மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: வளர்ச்சி
0: ஊக்கி மாதிரி அது வந்து உரத்துக்கும் பயன்படுத்தலாம், இந்த நோய் தாக்கத்துக்கும் வந்து அது யூஸ் ஆகும். அதனால அது கொடுக்கும்போது வந்து பெரிய அளவில் நோய்கள் தாக்கல.
1: அது வந்து உரம் கொடுக்கணும் நீங்க தண்ணி மூலம் வந்து நீங்க அந்த தெளிச்சு விடுறீங்க?
0: தண்ணிக்கு கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அப்படி விட்டு கொடுத்துருவோம். அப்போ வந்து அப்படி நம்ம கொடுக்கும்போது அது வந்து நல்ல பச்சை பசேன்னு நல்ல கொழுப்பா இருக்கும்.
1: காய்கறிகளோட தரம் எப்படி இருக்கு?
0: தரமா இருக்கும், தரமா இருக்கும். நமக்கு சாப்பிடியதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க நம்ம தோட்டத்திலிருந்து எடுத்து சாப்பிடியது போக நமக்கு வெளியேந்து வாங்கணும்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: இப்ப நீங்க வெளியிலேருந்து காய்கறி வாங்கி சமைக்கிறதுக்கும் இப்ப உங்க வீட்டுல நிக்கிற அந்த காய்கறி எடுத்து நீங்க சமைக்கிறதுக்கும் ரெண்டினுடைய வித்தியாசம் இருக்கா?
0: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம விரும்பி நடவு பண்றது. வெளியே போகக்கூடாது, வெளியே போனா நமக்கு அது உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லதல்ல. அதனால நமக்கு தேவையுள்ளது இப்போ ஒரு கீரையா இருக்கட்டும், ஒரு வெண்டையா இருக்கட்டும், ஒரு பச்சை மிளகா இருக்கட்டும், இப்ப எதுனாலுமே நம்ம போய் என்ன செய்யலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம ஏதாவது பண்ணணும்னு கேட்டா ஒரு முட்டையை எடுத்து ஆம்லேட் போட்டுக்கிடலாம், 5 வெண்டையை எடுத்தா நம்ம ஒரு பொரியல் பண்ணிக்கிடலாம், ஒரு கத்தரிக்கையை எடுத்தா கூட நம்ம அதுவும் கூட வந்து ஒரு குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். மற்றபடி வெளியே போக வேண்டிய ரொம்ப இது வராது.
1: இதே இது நீங்கள் ஒரு பெண்களாக இருந்துட்டு இந்த மாதிரி காய்கறிகளை அதே போல் வந்து பல வகை மரங்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க, இதே இது மற்ற பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்போ வந்து சோம்பேறிகளாகிட்டாங்க. எல்லாருமே டிவி மொபைலு அப்படி இப்படி வரும்போது வந்து சோம்பேறிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் செல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க வந்து ஆரோக்கியம். இன்னைக்கு பிள்ளைங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அவங்களுக்கு கை கால் வலி, முதுகு வலி, தலைவலி அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படி மட்டும் நம்ம பெற்றோராகிய நம்ம வந்து யோசிச்சாலே நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கு ஒரு ஆர்வம் வரும். அது கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களுக்கும் வரணும். பெண்கள் வந்து இதை செய்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களை இனியத்த தலைமுறையிலிருந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாமே வெளியே, அதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா இயற்கை விவசாயத்துல நம்ம பெண்களாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இடம் இல்லைன்னு கூட நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு 5 சாக்கு இருந்தா கூட போதும், நம்ம மாடியில வச்சுக்கிடலாம். மாடியெல்லாம் இப்ப எல்லாருக்குமே சும்மா தான் இருக்குது, அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். ஒரு சாயங்கால டைம்ல நீங்க மேலே போனோம் மாடியில போய் ஒரு 4 அந்த செடிக்கு கிட்ட இருந்தாலே அது ஒரு அனுபவம் வந்து பயங்கரமா இருக்கும். அப்படி ஒவ்வொரு பெண்ணுங்களும் செய்தாங்கன்னா நம்ம இன்னும் நல்லா இருக்கலாம்.

0: இன்னும் நல்லா இருக்கலாம். அதே போல வருங்கால சந்ததி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்ததி வந்து வாழ்றதுக்கு வழி வகுக்கும்னு சொல்லலாமா?
1: வகுக்கலாம்.
0: அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது விவசாயத்தின் பெண்களின் முக்கியத்துவம் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: இதுவரை விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கம்பிளார் டி புஷ்பலதா அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: தொடர்ந்து வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏ தம்பி, என்னப்பா வீட்டுக்கு முன்ன ஏறி வரவே முடியல, எல்லா இடமும் கிழங்கு சிறுதானியம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் காய போட்டிருக்க, என்னப்பா விஷயம்?
5: ஏக்கா இது தெரியாதாக்கா, கிழங்கு விற்பனை பண்ண போனாக்கா ஒரு தோட்டத்தில் வியாபாரிகள் வந்தாங்க, எல்லாமே விலை வந்து குறைச்சி, இப்போ இன்னைக்கு வந்த வியாபாரி விலை கேட்டால் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு வரும்போது அதில் பாதி ரேட்டு சொன்னாங்க, இனி இப்போ இதை வந்து நேராக சந்தைக்கு கொடுத்தா வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது. பார்த்தேன் அந்த மரவள்ளி, என்ன பண்ணேன், நேராக மதிப்பு கூட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த மரவள்ளியை ஆள் வச்சு அறுவடை பண்ணி அதை வந்து காய போட்டிருக்கேன்.
4: தம்பி நீ செய்கிறது கரெக்டு தான், ஏன் தெரியுமாப்பா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களை அப்படியே விற்பனை பண்ணா மக்கள் வந்து அதனுடைய நேர் பாதி விலை கூட நம்மளுக்கு தரமாட்டாங்க. ஆனா மரிச்சினி அப்படியே கிழங்க அவிச்சு சாப்பிட்டா அது ஒரே நேரத்துல அடுத்த நாள் அதை வச்சிருந்து கூட சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். ஆனா நீ சொன்ன பத்தி, அதை கழுவி காய போட்டு அதை வந்து நீ மதிப்பு கூட்டி பேக்கெட்ல அடைச்சி கொடுக்கும் போது அது எவ்வளவு நாள் வேணாலும் கெடாம வச்சிருக்கலாம். இது மட்டும் இல்ல, சிறுதானியங்களையும் பொடியாக்கி அதை பேக்கெட்ல அடைச்சி கொடுக்கலாம், அவலாக்கி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம ஏத்த வாழைக்கெல்லாம் அதிகமா கிடைக்கக்கூடிய சமயத்துல அதை வாங்கி வெட்டி காய வச்சு கொஞ்சம் வேலை அதிகம்தான், ஆனாலும் நம்ம அதை செய்தா டபுளுக்கு டபுள் லாபம் கிடைக்கும்பா. இதை எந்தெந்த விவசாயிகள் தெரிஞ்சு செய்யறாங்களோ அவங்களுக்கு விவசாயத்துல தோல்வி அப்படிங்கறதே இல்லப்பா.
5: ஆமாக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, அந்த சிறுதானியத்தை வந்து நம்ம மதிப்பு குட்டி வந்து அதை விற்பனை செய்யும் வந்து அதிக அளவுல வந்து வருமானம் கிடைக்கும். நிச்சயம் உண்மைதாக்கா. இப்ப இந்த சிறுதானியத்துலன்னு பார்க்கும்போது கம்பு, கேழ்வரகு, குதிரை வாலி, வரகு, இந்த மாதிரி சிறுதானியத்தை வந்து நம்ம வாங்கி அதை வந்து நேரடியா விற்பனை செய்தா வந்து அது குறிப்பிட்ட ஒரு தொகை தான் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம காய போட்டு அதை பொடியாக்கி நம்ம வந்து கவர்லயோ டப்பாயிலோ அடைச்சி வித்தோம்னு பார்க்கும்போது அதுக்கு இரட்டிப்பான லாபம் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சிறுதானியத்தை பொறுத்த அளவில் வந்து இன்னைக்கு அதிக அளவில் வரவேற்பு இருக்கு, அதுல வந்து நிறைய சத்துக்கள் கூட இருக்கு. இப்போ குழந்தைகள், அதாவது 6 மாத குழந்தைகள்ல இருந்து பெரியோர்கள் வயதானவர்கள் வர வந்து இந்த சிறுதானியத்தை சாப்பிடும் வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம்.
4: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம இந்த வாழைக்காவில என்னென்ன பொருட்கள் செய்யலாம் தெரியுமாப்பா? வாழைக்காயில நம்ம கல்யாண வீட்டுல இனிப்புக்கு வைக்கிறாங்க பத்தியா, வாழைக்காயில உப்பேரி வைக்கலாம்.
5: ஆனாக்கா இப்ப அந்த உப்பேரிய பார்க்கவே முடியலக்கா.
4: ஆமா தம்பி, அதெல்லாம் நம்ம வைக்கணும். அதை வந்து நம்ம வீட்டுல ஒரு பாட்டில செய்து அடைச்சு வச்சிருந்தா கூட நாம ஒன்னொன்னா எடுத்து கூட நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம்ப்பா. ஏன்னா பழத்தை அப்படியே வச்சிருந்தா பழம் கெட்டு போயிடும், அப்புறம் பழத்தை நம்மளால யூஸ் பண்ணவும் முடியாது, அப்புறம் அதை தூக்கி குப்பையில போட வேண்டியதான். இப்படி மதிப்பு கூட்டி வச்சோம்னு வச்சுக்கேன், அது நிறைய நாள் கெடாம வைக்கலாம். அப்புறம் சிப்ஸ் பத்தியா, இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல அதிக அளவு சிப்ஸ் இங்கே இருந்துதான் நம்மளுக்கு வந்து வெளிநாடுகளுக்கும் வெளி ஊர்களுக்கும் ஏற்றுமதி ஆகுது. இதை தவிர அந்த ஏத்த மலைக்கோ வெட்டி காய போட்டு அதை பொடி செய்து அந்த குழந்தைகளுக்கு அது வந்து 8 மாதம் ஆன குழந்தைகளுக்கு ஒரு திட உணவு அதை கொடுத்தோம்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லப்பா, குழந்தைகளும் நல்ல புஷ்டியா இருக்கும்பா.
5: கண்டிப்பா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப அந்த அரிசியை கூட வந்து நம்ம பொடியாக்கி இன்னைக்கு வந்து பாக்கெட்ல அடைச்சு உப்புமா கட்டுறதுக்கும் அதே போல வந்து புட்டு தயார் பண்றதுக்கு பாக்கெட்ல கூட கிடைக்குது. அது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரை கூட போடணும்னு பார்க்கும்போது அதே வந்து ஒரு தனி டேஸ்ட் கூட இருக்குன்னு சொல்லலாமா?
4: ஆமாப்பா, இன்னைக்கு நிறைய ஆன்லைன் பிசினஸ் அதிகரிச்சுட்டு வருது. அந்த பொங்கலுக்கு அப்புறம் வந்து தீபாவளிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. இடையில கூட நம்மளுக்கு ஜனவரி மாசம் வந்த பொங்கலுக்கு அன்னைக்கு ரெடிமேடா பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க ஒரு பேக்கெட்ல வச்சு அதை கொடுக்கறாங்கப்பா, அதுக்குன்னு ஒரு விலை நிர்ணயிச்சு கொடுக்கறாங்க பாரு. மக்கள் வந்து இப்ப நல்ல புழைக்க கத்துக்கிட்டாங்க. அதாவது மதிப்பு கூட்டி வித்தா அதனுடைய வேல்யூவும் மதிப்பும் அதிகம். நிறைய பேர் இன்னைக்கு வேலை செய்துட்டு வரக்கூடியவங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு விஷயம் பார்த்து வாங்க முடியாதுன்னு அது ஒரு பேக்கிங்க நம்ம கொடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குப்பா.
5: ஆமாக்கு, இப்ப நேரடியாட்டு அந்த பொருளை வந்து விற்பனை செய்யும் வந்து அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இல்லாம இருக்கும், அந்த விளைவிக்கிற அந்த விவசாயி கூட வந்து லாபம் இல்லாம இருக்கும். ஆனா அதே பொருளை வந்து அதை மதிப்பு கூட்டி வந்து நம்ம கவர்லயோ பாக்கெட்லயோ அடைச்சு கொடுக்கணும் பார்க்கும்போது அதிக அளவுல லாபம் கிடைக்கும், அந்த விவசாயிக்கு போதுமான வருமானம் கிடைக்கும் கூட சொல்லலாமா?
4: ஆமாப்பா, போதுமான வருமானம் மட்டும் இல்ல, அவங்க வாழ்றதுக்கும் அவங்களுடைய ஃபியூச்சருக்கும் தேவையான வருமானம் அதுல இருந்து கண்டிப்பா கிடைக்கும்பா.
3: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: இனி மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள்.
2: நம்ம மாவட்டத்தில் சாகுபடி செய்யக்கூடிய மரவள்ளி வந்து டேபிள் பர்பஸ், அதாவது அப்படியே நம்ம சாப்பிடக்கூடிய ரகங்கள் தான் அதிகமாக நம்ம பண்றோம். ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ்னான உள்ளித்தொலியன், கரியலை பொரியன் இந்த மாதிரி ரகங்கள் வந்து விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. ஸோ இந்த ரகங்களில் வந்து பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாவு பூச்சி வந்து மரவள்ளியில் அதிகமாக தாக்குதல் ஏற்படுத்துது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரொஃபனஃபாஸ் அப்படின்னு சொல்கிற மருந்தை வந்து 1 லிட்டர் நீரில் 2 மில்லி கலந்து நம்ம தெளிக்கும் போது இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்தலாம்.
1: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி எல் ஜேக்கப்.

நேயர்களின் நினைவிற்கு, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகம் பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்ட இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் இனங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமை

0: படிப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காத்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ஆரோன் ஃபங்கை வென்றார். இந்திய விமானப்படையின் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பில் இருந்து ஒண்ணு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, நேரம் 8:05. சுட்டி குழந்தைகளின் அட்டகாசமான நிமிடங்கள் ஆரம்பமாகிறது. பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில குட்டீஸ் நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுடைய திறமைகளை எங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். அதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-290-722. இணைப்பு எண் 046-52, கூடவே 8903-25-703-9 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
3: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யாருமா, எங்கிருந்து பேசுறீங்க? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில?
5: பாட்டு பாட போறேன்.
4: ஆ, பாடுங்கம்மா.
5: பாப்பா பாப்பா ஓங்கும் பாடும், நானும் படிச்சிடுவோம், பாட்டு பாடி மயிர்விடும், அதைகள் நானும் கட்டிடுவோம், கருத்துடனே வாங்கிடுவோம்.
4: சரிம்மா, ரொம்ப அழகா பாடுனீங்க. பிள்ளை என்ன படிக்கிறீங்க? நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு, எங்கிருந்தமா பேசுறீங்க? முகஸ்திகாவா? எந்த ஊர்ல இருந்தமா பேசுறீங்க? பாலப்பள்ளம். சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? திருக்குறளா? சொல்லுங்கம்மா. சரிம்மா, ரொம்ப அருமையா திருக்குறள் சொன்னீங்க. உங்களுக்கு யார் கத்து கொடுத்தாங்க? அம்மா சொல்லி தந்தாங்களா? சூப்பர் மாரு, சூப்பரா படிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம் சுட்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்துமா பேசுறீங்க? எங்கேருந்துமா பேசுறீங்க? சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எங்கிருந்து? வடக்கு கோணத்துல இருந்து பேசுறீங்களா? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சரிம்மா, பாடுங்கம்மா, பாடுங்க. சூப்பர்மா, சூப்பரா நீதான் சுத்தி வரும். பிள்ளைக்கு யார் பாட்டு சொல்லி தந்தாங்க? அம்மா சொல்லி தந்தாங்களா? பிள்ளை என்ன படிக்கிறீங்க? த்ரீ கேஜி படிக்கிறீங்களா? சரிம்மா, சூப்பரா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. தேங்க்யூ.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம் சுட்டி.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சிவானி, சின்ன கடல இருந்து பேசுறேன்.
0: சரிம்மா, பிள்ளை என்ன படிக்க

0: படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: 8th படிக்கிறீங்களா? என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
1: நான் பாரதிதாசனை பத்தி ஸ்பீச்.
0: சரிம்மா, ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க.
1: ஓகே. பாவேந்தர் என்னும் புரட்சி கவிஞர் என்னும் போற்றப்படுபவர் பாரதிதாசன் என்பவர். இவர் தமது படைப்புகள் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களை பரப்பினார். இவரே நான்கிலும் தலைவர் ஆவார். பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்தவர். அவருக்கு பெற்றோருக்கு பெயர் சுப்புரத்தினம் என்பதாகும். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் தமது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். நன்றி.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. பாரதிதாசன் பத்தி

0: நன்றி.
1: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. பாரதிதாசன் பத்தி யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க?
0: அம்மா.
1: அம்மா சொல்லி தந்தாங்களா? சரிம்மா, நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நிகழ்ச்சியில் நிறைய சுட்டீஸ் நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திரைப்பட பாடலையும் கேட்டுடலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? பாட்டா? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்
3: 3rd கிளாஸ்.
0: சரிம்மா, பாடுங்க.
3: மின்னும் மின்மினி போலவே மின்னி மின்னி வானத்தில் என்ன உற்று பார்த்திடு சின்ன சின்ன மீன்களே ஒன்று அங்கே செய்கிறது எப்படி தான் நிற்கிறி அன்று கழுத்தில் அணிந்தது அழகு வைரமாகவும் இன்னும் நீங்கள் போலவும் வெள்ளை முட்டை போலவும் பொண்ணு பூவை போலவும் மின்னி சிரிக்கும் மீன்களே கெட்ட நின்று பார்க்கிறீ இரவில் மேலே கழுகி பத்த பகலில் வந்துட்டு பறந்து செய்வேன் கூறுங்கள்.
0: சூப்பர்மா, சூப்பரா பாடுனீங்க. நீங்க வந்து விண்மீன்களை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களாமா? சரி, அத கவுண்ட் பண்ணிருக்கீங்களா?
3: இல்ல.
0: இல்லையா?
4: ஏன்?
0: நிறைய இருக்கும். சூப்பர்மா, சூப்பர். நீங்க நல்லா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம் சுட்டி. ஹலோ. வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வீராணில இருந்து ஸ்ரீ கோபிகா பேசுறீங்களா? என்னமா படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சூப்பர். என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
5: பாட்டு
0: பாட வந்தீங்களா? சரிம்மா, பாடுங்க.
5: Thank you.

0: சூப்பர்மா, சூப்பரா பாடினீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம் சுட்டி.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிம்மா, என்ன படிக்கிறீங்க?
1: ஃபோர்த்
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? என்னம்மா சொல்ல வந்தீங்க?
1: கதை.
0: ம், கதை சொல்லுங்கம்மா.
1: ஒரு ஊர்ல ஒரு ஆடு ஆட்டுக்குட்டிக்கு பிள்ளையா இருந்தா. அப்ப அந்த ஆடு வந்து வேட்டையாடுறதுக்கு வெளிய போச்சான். அப்ப அந்த ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்லிச்சான், நான் வர்ற நேரம் அது கதவை யாரு வந்தாலும் திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ அங்க அது பாத்துட்டு இருந்த நரி வந்து பிள்ளைங்களை நானும் அவங்க அம்மா வந்துட்டு கதவை தொடங்க என்று சொன்னது. அப்போது அந்த ஆட்டுக்குட்டி சொன்னது, நீங்க ஒண்ணு எங்க அம்மா இல்ல, எங்க அம்மாக்க பார்த்த இந்த மாதிரி இருக்காதே என்று சொன்னதான். அப்போது அந்த அந்த நரிய அதுக்கு அம்மா மாதிரி பேச கத்துட்டு வந்துதான். அப்போ அந்த நரி சொல்லுதான், நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன் கதவு தரங்கன்னு திரும்பி சொல்லிச்சான். அப்ப அந்த ஆடு சொல்லிச்சான், நீங்க உங்க காலு வந்து எங்க அம்மாவின் காலு வந்து வெள்ளக்கடலில் இருக்கும், அண்ணா உங்களுக்காக ஆறு ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்குது என்று சொன்னதான். அப்ப அந்த நரி வந்து திரும்பிய கடையில போய் பெயிண்ட் வாங்கிட்டு அடிச்சுட்டு வந்துச்சான். அடுத்து அதுக்கடுத்து அந்த ஆடு வந்து கதவை திறந்துச்சான். அப்ப அந்த நரி வந்து அந்த ஆடெல்லாம் தின்னுட்டான். அப்ப ஒரு ஆடு மட்டும் கரிகாலத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தது. அப்போ அந்த அம்மா ஆட்டு அம்மா வந்த உடனே அந்த அம்மா கிட்ட அந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் போனதா. அப்ப அதுக்கு அம்மா கேட்டாலே மிச்ச ஆடுகள்லாம் எங்க போனதுன்னு. அப்ப அந்த ஆடு சொல்லிச்சு, நரிதான் வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு போச்சுன்னு சொன்னதான். அப்ப வந்து அந்த ஆட்டுக்கு அம்மா நரி இருக்க இடத்துக்கு போய் நரிக்க வயச கிழிச்சு அதுல இந்த ஆட்டு குட்டிகள் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஆடை பாறங்களை தூக்கி அதுக்கு வயசுல வச்சு தச்சதா. அதுக்கடுத்து எல்லாரும் அதுக்கு வீட்டுக்கு போனது. அதுக்கடுத்து அந்த நரி வந்து குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. அப்ப அந்த நரி தண்ணி குடிக்கும் போது குளத்துக்குள்ள விழுந்துட்டான்.
0: சரிம்மா, சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம் சுட்டி. ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்க இருந்தமா? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? ரைம்ஸ் சொல்ல வந்தீங்களா? சரிம்மா சொல்லுங்க. சரிம்மா, சூப்பரா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

பன்மலை நூற்றொன்றில் நேர்கள் இதுவரை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில பங்கேற்ற எல்லா குட்டீஸ்களுக்கும் நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பன்மலை 101. நேரம் 8:30. இரவு நேர இனிமையை மெருகேற்ற ஆரம்பமாகிறது திரையிசை. நிகழ்ச்சியில முதலில் பா விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கார்த்திக் சாதனா சர்க்கம் பாடிய மனதை திருடிவிட்டாய் பட பாடல்.

நிகழ்ச்சியில் இனி வருவது பசங்க பட பாடல். வரிகள் தாமரை, இசை ஜேம்ஸ் வசந்த், பாடலை பாடியவர்கள் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல்.

feel me. காற்றலைகளில் தவழ்ந்த உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 8:43. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் பிரிவோம் சந்திப்போம் பட பாடல். வரிகள் யுகபாரதி, இசை வித்யாசாகர், பாடியவர்கள் கார்த்திக், ஸ்வேதா மோகன்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
2: திரை இசையில் இனி வருவது அற்புதம் படத்திற்காக ப விஜய் வரிகளில் சிவா இசையில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல்.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்தது திரை இசை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: time to step away. The 39-year-old revealed the decision in a statement posted on his official Instagram account, confirming that he would no longer wear the Argentina jersey after one of the most celebrated international careers in football history. Messi said the decision had been painful, particularly because of the emotional bond he has shared with the national team and Argentina supporters throughout his career. He led his country to the World Cup title in 2022 after years of near misses, and also helped Argentina win two Copa America crowns. In the US Open, 24-time Grand Slam champion Novak Djokovic suffered a first-round exit in the men's singles for the first time. Djokovic went down against Argentina's Mariano Novoa in New York this morning. He had also not lost his opening match at any Grand Slam since 2006 Australian Open. In the women's singles, Venus Williams was also knocked out in the first round of her 26th US Open appearance. In table tennis, India's Ankur Banerjee has won his maiden men's title at the WTT Feeder Olomouc tournament in Czech Republic. The world number 78 defeated third seed Denis Kozul of Slovenia 3-1 in the final. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with Russian President Vladimir Putin in Bishkek, focusing on trade, energy and defense, says India backs every effort to end war in Ukraine. Prime Minister Modi stresses freedom of navigation and civilian protection during meeting with Iran President Masoud Pezeshkian. Prime Minister also meets Kyrgyz Republican Armenian leaders to address SCO summit tomorrow. India's GDP jumps to 7.8% in the first quarter of current fiscal despite global headwinds. Bihar and Jharkhand reach agreement on Son River water sharing, settling long-standing dispute. Relief and rescue efforts in Nepal flash flood tragedy hit by equipment shortage as death toll crosses 900. Over 4,000 remain missing. And Lionel Messi announces retirement from international football. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்படி மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம், ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: இன்க்ளூசிவ் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய எல்லோரையும் உள்ளடக்கும் ஒரு புரட்சியாக இதை நாம் பார்க்கலாம். ரிச்சர்ட் தாலர் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல்வாதி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வருகிறார். இப்போ ஒரு லிஃப்ட்டு இருக்குது ஒரு பில்டிங்கில், 7 பேர் போகலாம், 6 பேர் உள்ளே இருக்காங்க. ஒருத்தர் வர்றார், ஒரு முதியவர் வர்றாரு. அவர் உள்ளே போன உடனே மற்றவங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் உள்ளடக்கிக்கிறாங்க. அப்போ 7வது நபர் உள்ளபோது முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேரையும் கொஞ்சம் நகர வச்சு இவர் உள்ளே வர்றார். இதற்கு நட்ஜிங் அப்படின்னு பேர். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த ஜன்தன் கணக்கை நாம் பார்க்கலாம். எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு வங்கி கணக்குனால ஒரு தனி நபருக்கு என்ன பலன் ஏற்படலாம் அப்படின்ற கேள்வி வரும். அது ஒரு நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு 2 நிமிடங்கள். இது நடந்தது ஏறத்தாழ 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் பொதுத்துறை வங்கியில பணியாற்றுவேன் ஒரு 10-15 வருஷம். தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில ஒரு அரசு துறை நிறுவனம், அதே பகுதியில ஒரு பொதுத்துறை வங்கி. இந்த நிறுவனத்துல, அரசு துறை நிறுவனத்துல, ஒரு 1000 பேர் பணியாற்றாங்க. 500 பேர் ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்கள். 500 பேர் ஒப்பந்த ஊழியர்கள். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு நாள் அந்த அமைப்பு பொதுத்துறை நிறுவனத்துல அந்த வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் காசாளர் மூலமாக எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப இந்த வங்கியினுடைய மேலாளர் புதியதா ஒருத்தர் பதவி ஏற்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த அரசு அமைப்பை போய் பார்த்து, நீங்க எங்க கிட்ட இருந்து மொத்தமா உங்க கணக்குல இருந்து பணம் எடுத்துட்டு போறீங்க, எல்லாருக்கும் நாங்க கணக்கு ஓபன் பண்ணிடுறோம், அவங்க எங்க கிட்ட வந்து பணத்தை எடுத்துக்கிட்டோம், உங்களுடைய காசாளர் ஒரே நாளைக்கு எல்லாரையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது, எங்க அலுவலகத்துல ஊழியர் இருக்காங்க, ஒரு ஊழியருக்கு 4 ஊழியர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள்.

0: ஆனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு, ஊழியர்கள்லாம் வரபோது அவங்கள்ட்ட பேசி, ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி, ஒரு தொடர் வைப்பு நிதி ஒன்று ஆரம்பிங்களேன், அவங்களோட சம்பளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தொடர் வைப்பு நிதி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட், 10 ரூபாய் 20 ரூபாய், நான் சொல்றது 45 வருஷம் முன்னாடி, கொஞ்சம் நல்லா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய் போட்டவரை எடுத்துக்கலாம், ஒரு வருடத்துக்கு ஆர்டி, அப்போ 600 ரூபாய் சேருது, ஒரு 10-15 ரூபாயோ ஏதோ அதுக்கு வட்டி வரும். அந்த வட்டியோட அந்த பணத்தை எடுத்த போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது,
1: ஒரு மகிழ்ச்சியும் கூட.
0: ஆமா, எதனோட அது சேருதுன்னா, அந்த மேலாளர் என்ன பண்ணாருன்னா, அந்த பள்ளிக்கு கட்டணம் கட்டணும்ல, அதோட சேர்ற மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டார். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அட இத்தனை நாள் நம்ம ஒரு டெம்பரரியா ஒரு கடன் வாங்கினோம், யார்கிட்டயோ பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் அப்பா கிட்டக்க மாமனார்கிட்டக்கன்னு வாங்கினோம், இது பாரு நம்மளுடைய குழந்தைக்கு கை மேல பணம் கிடைச்சிடுது, ஆனா மாசம் நம்ம குறைச்ச தொகை தான் போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அலுவலகத்துக்கு வந்து 50 ரூபாய்க்கு பதில 100 ரூபாய் ஆர்டி ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது ஒரு தனி நபர் ஒரு சிந்தனை செய்து ஊழியர்கள் 1000 பேர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடம், இதுவே இந்தியா முழுவதும் பரவி இருக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் ஜன்தன் கணக்கு இந்தியா முழுவதிலும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று ஒரு பறவை பார்வையில் சொல்ற பொழுது எல்லோருக்கும் பயன்பட்டது. அடுத்ததாக தனிநபரை எடுத்துக்கொண்டு வருவோம். நான் கிராமப்புறத்தில் வேலை பண்ணுவேன் பேங்க்ல. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 3 பிரச்சனைகள் உண்டு. நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற அந்த திட்டத்தை நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பரவலான திட்டமானு. 3 காரணங்களுக்காக அவர்கள் கணக்கு தொடங்க மாட்டார்கள். முதல் காரணம், பெரும்பாலானவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட முடியாது, அத லெப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சொல்லுவோம், இடதுகை பெருவிரல் ரேகை, இப்ப அது எதுவுமே கிடையாது.
1: டெக்னாலஜி வளர்ந்ததால நிறைய அட்வான்டேஜ் இல்லையா?
0: ஆதார் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை போட்டா இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்கிறது, இவருக்கு ஏற்கனவே ஜன்தன் கணக்கு இருக்கிறது, அவர் தனியா ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவர் இந்த கடன் வாங்கி இருக்கிறார் என்கிற விவரம் வந்துட்டதுனால ஒரு வங்கியில ஸ்கிரீன்லயே முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பவருடைய சகல விஷயங்களும் விவரங்களும் வந்து விடுவதால் அவர்கள் கடன் தருவதற்கு இப்பொழுது சுலபமாகி விட்டது. யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க போய் கடன் கொடுக்கலாம், பெனிட்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லா இடத்திலையும் கால் பதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. வங்கிக்கு இதனால் மிகப்பெரிய அனுகூலம், நான் இந்த நம்பருக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அடுத்த வங்கி கிட்ட சொன்னா போறோம், அவங்களுடைய ஸ்கிரீன்ல போய் பார்த்தாங்கன்னாலும் நடுவுல இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் மூலமா கடன் வாங்கி இருக்கிறதான். அதனால் ஒருவருக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும், அவர் அதை திரும்ப செலுத்தி இருந்தால் அடுத்த கடன் உண்மையாக கிடைக்கும். இது கிராமப்புறத்தில் வந்திருக்கிறது. ஒரு கூடுதலான ஒன்றை சொல்லணும்னா, இப்ப நம்ம QR கோடுல பே பண்றோம், ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற சந்தையில QR கோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கையேந்தி பவன் நம்ம ஹாசியமா சொல்றோமே, அவங்க QR கோடு வச்சிருக்காங்க.
1: காய்கறி வியாபாரி,
0: காய்கறி எல்லா இடத்துலயும் நீக்கமரம் நிறைந்து விட்டது. இப்ப அந்த இடத்துல பணம் வந்த உடனே வங்கி மேலாளருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு காய்கறி கடை நடத்துறாங்க, தினமும் 50 ரூபாய் 100 ரூபான்னு நம்மளுடைய கணக்குக்கு பணம் வருது, அவங்க எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து கட்டி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுக்கலாம். ஜன்தன் கணக்கும் ஆதாரும் இணைந்த பிறகு இந்திய நாட்டினுடைய கிராமப்புறம் மாறி இருக்கிறது,
1: முன்னேற்றம் அடைந்திருக்கிறது,
0: பெரிய அளவுல முன்னேற்றம் அடைந்தது. நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகை 140 கோடிக்கு மேல போய் 147 கோடியை ரீச் பண்ணிருக்கு. ரொம்ப அப்படியே புள்ளி விவரமா இருந்தா போர் அடிக்கும். அதனால ஒரு 140 கோடி, அதுல 59 கோடியிலிருந்து 60 கோடி பேருக்கு கடந்த வார கணக்குப்படி ஜன்தன் கணக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல 45 கோடி பேர் பெண்களா இருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அது அவங்களுக்கு தான் எம்பவர் பண்ணணும். தமிழ்ல கல்வியை சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகா சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு கல்வியை கொடுத்தால் அது அவனுடைய வருமானம் ஈட்டும் சக்தியை கொடுக்கிறது, ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய்க்கு நாம் பாடம் சொல்லி கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கு. சோசியல் பெனிஃபிட்ங்கிறது அங்க அதிகமா இருக்கு, அது இந்த இடத்திலும் கிடைக்கிறது. 45 கோடி மக்கள், பெண் மக்கள், ஒரு 45 கோடி மக்கள் மொத்தத்துல, அந்த 60 கோடி கணக்கு வச்சிருக்கிறவங்கள 35 கோடி வந்து கிராமப்புறத்துல இருக்காங்க, 45 கோடி மக்கள் பெண்களா இருக்காங்க. பொருளாதார

0: இடத்தில் நட்ஜிங்ற கான்செப்டை முதல்ல பார்த்தோமே, அது இந்த இடத்தில் வருகிறது.
1: நிச்சயமா சார்,
0: இதனால் ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கிறது. ஒரு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வங்கிக்குள்ள தைரியமாக போக, அரசு ஏதாவது தொகை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போயிடும்.
1: அதாவது அரசனுடைய மானியமும் கூட கரெக்டா அந்த அக்கவுண்ட்ல பயனாளிக்கு சரியா
0: நேரடியா போய் சேர்ந்துடும். அதனால இடைத்தரகர்களுடைய பிரச்சனை என்பது முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அப்ப ஜந்தன் எப்படிப்பட்ட ஒரு மந்திர கோல்ன்றத நம்ம பார்க்கணும். அதனால் பயன்பட்டவர்கள், சிறு சேமிப்பு கொண்டு வந்தவர்கள், எல்லாம் அதிகம் பாதுகாப்பான பணம். ஒரு வங்கி எல்லா இடத்துலயும் இருக்கு. கார்டு, ரூபே கார்டு கொடுத்துருக்காங்க தேவைப்படுபவர்களுக்கு. அவங்க 24 மணி நேரமும் பணம் எடுக்கலாம். அதனால் இது ஒரு மாபெரும் புரட்சி. நட்ஜிங்கிறது கூட ரொம்ப சின்ன கான்செப்டா நான் சொல்லுவேன். ரெவல்யூஷனரி இன்க்ளூஷன், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பதை இது கொண்டு வந்திருக்கு.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கிய, குறிப்பா வந்து பெண்களுக்கான வளர்ச்சியை கொடுத்த ஒரு திட்டமா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சேமிப்பு அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கும் அவசியம், ஒரு நாட்டிற்கும் அவசியம். அந்த பழக்கம் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கும் போதுதான் நாட்டுக்கு வந்து பலன் தரக்கூடியது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் நிறைய பேர்கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட, சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாமா சார்?
0: சேமிப்புங்கிறது குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பம் சேமித்தால் நாடு செழிக்கும். இது என்ன ஒரு சாதாரண ஒரு ஓசை நயமிக்க கோஷமா அப்படின்னா இல்லை. சேமிப்பு இல்லாத நாடுகளில், ஒரு மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம், சேமிப்பு தனிநபரிடம் இருக்கின்ற ஒரு பழக்கத்தினால், அரசாங்கத்தின் கையிலே எல்லா கட்டுப்பாடுகளும் வங்கியின் மீது இருந்த காரணத்தினால், 2008 சப் பிரைம்னு சொல்லக்கூடியது வந்தபொழுதும், கொரோனா போன்ற விஷயங்கள் வந்தபொழுதும், நம்மால் தாக்கு பிடிந்த முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணமே சேமிப்பு பழக்கம்தான். எந்த சமூகம் சேமிக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறும். சேமிக்கிற பழக்கத்தை செலவை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கொண்டுடலாம். சேமிக்கிற பழக்கம் வருவதற்கு அது சிறு வயதிலிருந்து பழக வேண்டும். யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ, நல்லா சேமிக்கிறாங்கன்னு பாக்குறீங்கன்னா, அவங்கள அனலைஸ் பண்ணீங்கன்னாக்க, கேள்விகள் கேட்டா, சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருக்கும். எறும்பு இருக்க, அது இந்த நெல்லை தன்னுடைய புத்துல சேமிக்கும். சேமிக்கிற பொழுது நெல்லின் இரண்டு முனைகளையும் கடித்து விட்டு சேமிக்கும். நெல்லோட ரெண்டு முனையும் கடிச்சிட்டா தண்ணியோ ஈரப்பதமோ உள்ள போனாலும் முளைக்காது. அதால மழை காலத்திலும் சாப்பிட முடியும். ஒரு 5 எறும்பால் இப்படி சேமிக்க முடியுதுன்னா, நாம புத்திசாலித்தனமா எவ்வளவு சேமிக்கணும். ஆனால் இது சிறு வயதில் உண்டாக வேண்டிய பழக்கம். இந்தியாவில் ஜந்தன் கணக்கு நாளாக நாளாக, நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, தொடர் வைப்புன்னு. அதுல வங்கிக்கு என்ன அட்வான்டேஜ்? ஏன் வங்கி 1000 பேர் 100 ரூபாய் சேர்க்கறாங்க இந்த மாதம், அடுத்த மாதம் 100 ரூபாய் போடுறாங்க, அப்ப வங்கிக்கு
1: பணம் வருது,
0: கூட வருது. 12 மாசம் பெரிய தொகை இருக்கு. பெரிய தொகை இப்ப எடுத்துட்டு போறவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? இதுல ஒரு பகுதியை எஃப்டியா போட்டுட்டு ஒரு பகுதியை உங்க செலவுக்கு வச்சுக்கங்கன்றாங்க. அப்ப வங்கிக்கு அதனால் பலன். இவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. முன்னாடி 50 சேமிச்சவங்க இப்ப 100 சேமிக்கிறேன் வராங்க. வங்கி கணக்கு மாதிரி ஒரு மாபெரும் செல்வத்திற்கான, சுபீட்சத்திற்கான, ஒளிமயமான எதிர்காலத்திற்கான திறவுகோள் வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் வங்கியில பணியாற்றியவன்ற முறையில சொல்றேன். வங்கியை நான் எப்படி பாத்திருக்கேன், இப்ப அது எப்படி மாறி இருக்கிறதுன்றத பாக்குற போது ஆச்சரியமாக இருக்கிறது.
1: தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்து வரும்போது வங்கியோட சேவையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா வந்து மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வகையில இருக்கு. நீங்க வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தோட இணைந்த ஒரு பழக்கம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. இந்த சேமிப்பு பழக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நன்மைகளும் வந்து இந்த ஜந்தன் கணக்குனால வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். எப்படி தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு இந்த வங்கி கணக்கு அப்படின்றது உதவிகரமா இருந்தது சார்?
0: தனிநபர் ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கடன் வாங்க நினைத்தால், அவங்களுக்கு மறைமுகமாக ஒரு சேமிப்பு இருக்கு. இப்போ நான் தனியார்கிட்ட போய் கடன் வாங்கினேன்னா, நான் 100 வட்டி கொடுக்குறேன்னா, ஒரு வங்கியில் நான் அதை வாங்குற போது அது 50 ரூபாயோ 40 ரூபாயோ இருக்கும். அப்போ அங்கேயே எனக்கு 60 ரூபாய் சேமிப்பு ஆகி போயிடுது. இப்ப இவ எனக்கு மாதம் 5000

0: ரூபாய்க்கு விற்பனை ஆறுது, நீங்கள் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னா அவரை பற்றி ஒரு மேனேஜர் இப்படி ஜட்ஜ் பண்ணுவார். அவர் தினமும் போய் தன்னுடைய வாரத்திற்கு ஒரு முறை போய் தன்னுடைய பணத்தை கட்டி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது அனுகூலமாக இருந்திருக்கும். இப்போ அது தானாக நடக்குது, கியூஆர் கோடை போட்ட உடனே பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க் மேனேஜர் எடுத்து பார்க்குற பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கேஷ் இல்லாமல் வாங்கியிருக்க வந்திருக்கிறதே இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே இது வழியாக நீங்கள் போட சொல்லிடுங்க, நீங்கள் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், உங்களுக்கு கடன் தரோம். அதனால தொழில் முனைவோர் வருவாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 9:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

இரவின் இன்னிசையாய் ஆரம்பமாகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் கண்ணன் வருவான் படப்பாடல், வரிகள் பழனி பாரதி, இசை சிற்பி பாடகர் ஹரிஹரன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது நாம் முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய துப்பாக்கி பட பாடல்.

காற்றலிகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:40. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி முகவரி படத்திற்காக வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் உன்னிமேனன் பாடிய பாடல்.

இசையில் அடுத்ததாக வருவது அமரன் பட பாடல். வரிகள் யுகபாரதி, இசை ஜி வி பிரகாஷ், பாடியவர்கள் கபில் கபிலன், ரக்ஷிதா.

நேயர்களின் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 9:49, குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி காதல் தேசம் படத்திற்காக வாலி வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேரம் 10:00. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது புதிய பாடல்கள் பழைய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420290722. இணைப்பு எண் 04652, கூடவே 8903257039 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் ஐயா. நல்லா மிஸ் இருப்பது யாரு, எங்க இருந்து?
3: நான் கருங்கல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: சரியா? உங்களுக்கு
3: சத்தம் போடாதே.
2: சரியா?
3: பாடல் பேசுகிறேன் பேசுகிறேன் ஓங்கிதையும் பேசுகிறேன், புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்களை நீட்டுகிறேன்.
2: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
3: அடங்காமலே அலைவாயுதே அந்த பாடலாங்க மேடம்.
2: சரியா, நன்றி ஐயா.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாறசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் பாசமலர்.
0: சரி ஐயா.
1: அதுல யார் யார் யார் அவள் யாரோ என்கிற பாடல் வேண்டும்.
0: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு நிகழ்ச்சியில். பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: பாய்.

0: மாஷா பர்னிச்சர்லாண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.

0: நேரம் 10:13. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது பழைய பாடல்கள் புது பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-7222, இணைப்பு எண் 046652, கூடவே 8903257339 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: இரவு நேரத்துல மனதுக்கு அமைதியாவும் காதுக்கு இனிமையாவும் குமரி பெண்களில்

0: இரவு நேரத்துல மனதிற்கு அமைதியாகவும் காதுக்கு இனிமையாகவும் குமரி பெண்களில் பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரியில பிஎம்ராஜிமா.
1: சூப்பர் ஐயா, நீங்க உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
0: படம் வந்து மரணம்.
1: சரி ஐயா,
0: அந்த படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல அனைத்து நேரில் குடும்பம்.
1: சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
0: நன்றி.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை பகல் 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இடலாக்குடி கே இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகத்தை கேட்க தவறாதி நேயர்களே. நேரம் 10:20. குமரிப்பன்மலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர், புன்னை நகர், ஜெயக்குமார்.
0: சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து இரவு பூக்கள்.
0: சரி ஐயா.
1: அது மலை சாசேவன், எஸ் ஜானகி பாடினது, இளையராஜா செயல்.
0: சரி,
1: மல்லி செல்லும் மல்லி அப்படின்னு.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: ரொம்ப நன்றி.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:26. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிலா முற்றம் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலா முற்றம்.
1: என்ன
0: படத்துல
1: என்ன
0: பாடல் வேண்டும்?
1: நன்றி.

தோழியரே, இது வந்து உங்களுடைய நினைவுக்கு. நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்பு என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நாளைக்கு எங்ககிட்ட வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்ம நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-2902-722. இணைப்பு எண் 046-52, கூடவே 8903252-7039 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை, அழகழகான கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் ஒருமுறை தலைப்பு சொல்லிடுறேன், குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள். அருமையான தலைப்பு, தோழியரே பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. நேரம் 10:34. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை.

நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம். வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.

0: நினைவிற்கு, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்ட இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேரம் 10:40. காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் இனங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை கன்னியாகுமரி மாவட்டம். மேடம், எனக்கு புத்தாண்டத்துல 30 பாடல் வேணும்.
0: சரியா, நீங்க கேட்ட இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: குமரிப்பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மானுமா.
2: சரியா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன படம் வேண்டும்?
3: ஆமா, அந்த காலத்துல சூப்பர் ஹிட் படம் வெள்ளி விழா ஓடி திரைப்படம் பணமா பார்த்தோம்.
2: சரியா,
3: அந்த திரைப்படத்துல இருந்து சுஜலா அம்மா பாடல்
2: வந்துட்டே இருக்கையா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
3: வாய்ப்புக்கு நன்றி அம்மா.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேரம் 10:50. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: தேங்க்ஸ்.

0: நிலாமுற்றம் இணைய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார். கர்னூர்ல இருந்து மீனாட்சி பேசுறேன்.
0: சரிம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: மூந்தாம்பரையில இருந்து கண்ணே.
0: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.

நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இன்றைய கவலைகளை மறந்து நிம்மதியாக நித்திரை கொள்ளுங்கள். நாளைய விடியல் நமக்கானது ஆகட்டும். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். இதுவரை உங்களோடு பயணித்தது அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி வருவது மனசு மயங்கும் திரையிசை சென்னை அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசை எட்டும் இசையை அசைவோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். நட்பாக ஒரு பாடல், நட்புக்காக படத்திலிருந்து.

கார்டியன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ் வாணியில் மனசு கிறங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறார் ஹரிணி. நேருக்கு நேர் படத்திலிருந்து அந்த பாடல் எந்த பாடல்?

வசித்தோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 மனசு மயங்கும். அவள் வருவாளா படத்திலிருந்து அடுத்த பாடல்

காற்றும் நின்று கேட்கும் காணங்களின் தொகுப்பில் மனசு மயங்கும் ஒன்ஸ் மோர் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறார்கள் ஷோபா விஜய். தேவாவின் இசையில் விஷ்ணு.

ஆகாஷ்வாணியில் அடுத்தடுத்து பாடல்கள் மெட்டுக்கட்டி வருவதை கேட்கும்பொழுது உங்களுக்கு கிறங்கத்தான் செய்யும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் இசை அதுக்கு மருந்தாக அமையும் அப்படின்றது உண்மையான காரணம்தான் இல்லைங்களா? நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய இசை கூட்டணி ஸ்பர்னலாதா, எஸ்பி பாலசுப்ரமணியம், வைரமுத்து, தேவா இவங்களுடைய இசை கூட்டணியில் பாஷா படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 மணி வரை எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி